நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 24 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 31 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மதியாலை 720 கிலோஹெர்ஸ் கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெர்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:51.

0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863, அதிகாரம் பகை மாட்சி.
1: அஞ்சும் மரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எளியின் பகைக்கு.
0: எதற்கும் அஞ்சுபவனாய், எதையும் அறியாதவனாய், எதற்கும் அடங்காதவனாய், ஈகை குணம் இல்லாதவனாய் விளங்குபவன் பகைவர்களால் எளிதில் வெல்லப்படுவான். குறள் எண் 863, அதிகாரம் பகை மாட்சி.
2: இசையோடும் பொருளோடும் குறள் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம். குறள் அமுதமாக. இனி நிகழ்ச்சி நிரல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சி. இதில் முதலில் அறிந்திரு விழித்திரு உரிமை குரல் நிகழ்ச்சியில் நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும் இரண்டாம் பகுதி. 7:10 தமிழ் அமுதம் வழங்குபவர் ரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 14 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், அதனைத் தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு உலக இரத்த தானம் குறித்த சிற்றுரை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:02 8:30 திரைகானம், 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 9:00 இசைப்பெட்டகம், மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டிடம்பெறும். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில்.

0: 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம். யோகா பயிற்சியாளர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. ஜோதி ஸ்வரூபிணி பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல். ராகம் ஜோதி ஸ்வரூபிணி, கண்ட ஏகதாளம். ஆசிரியர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவர்கள் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கத்திற்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேரம் 6 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ளவுள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: ஆகாஷவாணி. நேரம் 6:02. நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று மாலை 4 மணிக்கு நாடகம் நதியை தேடும் கடல். எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். மதுரை மாவட்டம் கே கே நகர் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். 5:30 கிராமிய தென்றல். விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வெள்ளுப்பாட்டு இடம்பெறும். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள ஏஞ்ச்பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். இதில் மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள், பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன்

0: களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். இரவு 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைகாணம் ஒலிக்கும். 10 மணிக்கு ரவிவார் சிறை அகில் பாரதிய சங்கீத் சபா, ஜே எஸ் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11 மணிக்கு வானிலை. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று பிற்பகல் 1 பத்திரிகை இசைமலரில் விஞ்சமுரி பத்மா அவர்களின் வீண இசை கேட்கலாம். பிரசாந்த் வீரராகவன் அவர்கள் மிருதங்கம். 5 மணிக்கு அரங்க இசையில் பிருத்வி ஹரிஷ் அவர்களின் பாட்டிடம்பெறும். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், டி கார்த்திக் அவர்கள் மிருதங்கம். ஒன்பது 30 அகில பாரத உரை சித்திரம் ஆங்கிலத்தில் இடம்பெறும். 11:10 மத்திய அரசின் 12ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி கலந்துரையாடல் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Tanvi Kurana. Prime Minister Narendra Modi has arrived in Nice, France, on the first leg of his two-nation visit to France and Slovakia. During his visit, Mr. Modi will hold talks with the French President Emmanuel Macron, jointly launch Bharat Innovates, and exchange views on key regional and global issues, and also attend the G7 summit. Upon arrival, the Prime Minister received a warm and enthusiastic welcome from the members of the Indian diaspora at Hotel Negresco. Our correspondent has the details.
2: Prime Minister Narendra Modi was accorded a vibrant community reception in Nice, where members of the Indian diaspora gathered in large numbers to welcome him. The Prime Minister also witnessed colorful performances featuring classical Indian dance forms such as Kathak, Odissi and Bharatanatyam, presented by French and Italian artists. Today at 2:30 p.m, Prime Minister Modi and French President Emmanuel Macron will jointly launch Bharat Innovates, a flagship platform showcasing India's innovation and startup ecosystem. The two leaders will also hold bilateral talks to review cooperation in key sectors including technology, defense, innovation and strategic affairs. From France, the Prime Minister will travel to Slovakia for the second leg of his visit. This is Shailesh Menon for Akashvani News, Nice, France.
1: The Prime Minister thanked the Indian diaspora in Nice for the warm welcome accorded to him. In a social media post, he described the gesture as memorable. Mr. Modi emphasized that despite being several kilometers away from home, the bond of the Indian diaspora with India remains as strong as ever. Indian Space Research Organization ISRO Chairman V. Narayanan has informed that they have collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, ISRO chief explained that Chandrayaan 3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on the moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the moon for up to 200 days. The White House said that US President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. On Wednesday, President Trump is scheduled to hold a bilateral meeting with Prime Minister Modi before joining a working lunch attended by G7 leaders, outreach partners, and technology executives. US President Donald Trump has said a deal to end the war with Iran will be signed today and that the strategic Strait of Hormuz will be opened to all immediately afterwards. He made this announcement on a social media post, and at the same time, Trump kept the threat of fresh attacks dangling if the deal failed to pan out as expected. He said, hopefully this process will work out. If it doesn't, they have the ultimate alternative. The US president also contrasted the proposed agreement with a 2015 joint

0: comprehensive plan of action. Meanwhile, Iran's foreign ministry spokesperson Ismail Baghaei has said the signing of any agreement is unlikely to take place immediately, stating that it will not happen today and may take place in the coming days. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh last night. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. In the ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch rivals Pakistan at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. Indian Standard Time. India holds a strong record against Pakistan in women's T20 internationals, winning 13 of their 16 encounters. In Group B action, Scotland defeated Ireland by 40 runs at Old Trafford in Manchester on Friday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: அறவழியில் செல்லுங்கள், ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்வது எளிது. எது அறம், எது ஒழுக்கம் என்று சொல்வது மிக கடினம். இராமாயணத்தில் அறம் எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம். தனி மனித ஒழுக்கம், கடமை, நீதியை நிலைநாட்டுவதே இராமாயணத்தின் அறம் ஆகும். இராவணின் அறமற்ற செயல்களுக்கு தண்டனையாக அவனது அழிவை சித்தரிக்கிறது இராமாயணம். அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதே இராமாயணத்தில் சொல்லப்பட்ட அறம் ஆகும். தந்தை தசரதன் வாக்குக்காக இராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான். சொந்த சுகங்களை தியாகம் செய்யும் உயர்ந்த அறத்தை இது காட்டுகிறது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற நியதியை இராமன் அறமாகவே எடுத்து கொண்டான். தனி மனித ஒழுக்கத்தின் இராமன் பறைசாற்றினான். தன் மனதில் சீதையை பற்றி வேறொரையும் நினையாதவன். சொல்லுதல் யார்க்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்கிறார் திருவள்ளுவர். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிமையான விஷயம்தான், அதை நடத்தி காட்ட வேண்டும். அப்படி நடத்தி காட்டியவன் இராமன் அறத்தின் வழி நின்றான். தர்மத்தை யார் சொன்னால் மக்கள் கேட்பார்கள், நல்லவன் மன தூய்மை உள்ளவன் சொன்னால் கேட்பார்கள் என்று கம்பன் பரதன் மூலமாக இதை தெரிவிக்கிறான். அறம் கெட முயன்றவன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரைச் சீறினோன், மரம் கொடு மண் உயிர் கொன்று வாழ்ந்தவன் துறந்த மாதவர்க்கு அருந்துயரம் சூழ்ந்துள்ளோன். அறம் கெட முயன்றவன் அறத்திற்கு பங்கம் பண்ணியவன், அருளில்லாத மனத்தை உடையவன், பொருள் வேண்டி மற்றவர்களிடம் சென்றவன், மற்றவர்கள் மேல் கோபப்படுவன், கொலைத்தொழில் ஈடுபட்டு பிற உயிர்களை கொன்றவன், துறவிக்கு துன்பம் விளைவித்தவன், இவர்களெல்லாம் அறத்தை மீறியவர்கள் என்கிறான் கம்பன். அறத்தை கெடுக்க வேண்டாம், கெடுக்க வேண்டும் என்று மனத்தில் ஒருவன் நினைத்தாலே போதும், அதுவே அறத்திற்கு நாம் செய்கின்ற பெரிய பாவம் ஆகும். மனத்தால் கூட அறத்தை சிதைக்கக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்கிறான். மன தூய்மையில்லாத அறச்செயல்களில் ஆடம்பரமே மிஞ்சும். நம்மை விட பலம் குறைந்தவர்களிடம் நாம் அதிகாரம் செய்யும் பொழுது நம்மை விட அதிக பலம் நிறைந்தவர்களிடம் முன் நாம் எப்படி இருந்தோம் என்று நினைத்து பார்த்து செயல்படுவது அறமாகும், அதுவே அருளாகும். கோபமும் காமமும் தபத்தை அழிக்கும் 2 அரக்கர்கள் என்கிறான் கம்பன். தன் உயிரை துச்சமனை நினைத்து சீதையை காப்பாற்ற முயன்ற ஜடாயு இறந்தபோது ராமன் அதை பறவை என்று பாராமல் அவனுக்கு அந்திமிக்கிரைகள் செய்தான். இது அவன் அறத்திற்கு செய்த மிகப்பெரிய அஞ்சலியாகும். ராமன் அறத்தின் வழி நடந்தான் என்பதைத்தான் இது உறுதி செய்கிறது. இராமாயணம் வெறும் போர்க்கதை அல்ல, அது அறம் சார்ந்த காப்பியம். நீ

0: சாதியால் வந்ததொரு நெடுந்தரும் நெறியில்லான், சாதியால் வந்த சிறுநெறி அறியான். கூற்றுப்படி கம்பன் இராமாயணத்தில் மானுட அறத்திற்கு முக்கிய உணர்வு கொடுத்தான் என்பதைத்தான் இராமாயணத்தின் அறமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது. வழிபாட்டிற்கான நேரம். வழிபாட்டில் முதலில் கழுகுமலை ஏ. கந்தசாமி அவர்கள் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷவாணி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 31 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, உயிர்ம வேளாண்மையில் மண்வளத்தை அதிகப்படுத்தலாம். இதற்கு பசுந்தால் உரமிட வேண்டும். பசுந்தால் உரப்பயிர்களான சணப்பு, தக்கை பூண்டு, சீமை அகத்தி, தட்டை பயிறு, பில்லிப்பயிறு போன்றவற்றை பயிரிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு, அதாவது பூ பூக்கும் பருவம் வரை வளரவிட்டு மண்ணில் மடக்கி உழவு செய்வது பசுந்தால் உரமிடுதல் ஆகும். பசுந்தால் உரப்பயிர்கள் பயிறு வகை பயிர்கள் குடும்பத்தை சார்ந்தவையாகும். இவை ரைசோபியம் பாக்டீரியாவின் உதவியுடன் காற்றில் உள்ள தலைச்சத்தை வேர்முடிச்சுகளில் சேமிக்கின்றன. அவற்றை மண்ணுக்குள் மடக்கி உழுவதால் ஒரு ஏக்கர் நிலப்பரப்பில் 16 முதல் 32 கிலோ தலைச்சத்து கிடைக்கிறது. தலைச்சத்து மட்டுமல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள் மற்றும் அங்கக கரிமச்சத்தையும் மண்ணுக்கு அளிக்கிறது. பசுந்தால் உரப்பயிர்களை பயன்படுத்த முடியாத சூழலில் பசுந்தலை உரப்பயிர்களான புங்கம், வேம்பு ஆகியவற்றின் இலைகளை சேகரித்து மண்ணிலிட்டு மடக்கி உழவு செய்வதன் மூலம் மண் வளத்தை அதிகரிக்கச் செய்யலாம்.
1: நெற்பயிரில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பற்றி அறிந்து கொள்ளலாம். உள்ளங்கையை தண்ணீரில் நனைத்து பின் நாற்றங்காலில் 12 இடங்களில் பயிர்களின் மேல் கையை கொண்டு செல்ல வேண்டும். 12 முறைகளில் இலைப்பேனின் எண்ணிக்கை 60 கடந்துவிட்டால் தயாமித்தாட்சம் 25%, நனையும் குறுனை ஹெக்டருக்கு 100 கிராம் தெளிக்க வேண்டும். தெருவிளக்கிற்கு அருகில் நாற்றங்கால் அமைக்கக்கூடாது. ஓர் ஏக்கருக்கு 6 லிட்டர் என்ற அளவில் மண்ணெண்ணை பயன்படுத்தி கூண்டு புழுவை கட்டுப்படுத்தலாம். இளம் பயிர்களின் குறுக்கே கயிறை போட்டு இழுத்தால் கூண்வண்டுகள் நீரில் விழுந்துவிடும். இலை மடக்கு புழு தாக்குதலை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா கைலோனிஸ் முட்டை ஒட்டுணிகளை பயிர் நடவு செய்து 37, 44 மற்றும் 51 நாட்களில் மொத்தம் 3 முறை ஒரு ஹெக்டருக்கு 100,000 முட்டை ஒட்டுணிகள் என்ற அளவில் விட வேண்டும். நடுவதற்கு முன் நாற்றுகளின் நுனியை கிள்ளி குருத்துப்பூச்சி முட்டை குவியல்களை அழிக்க வேண்டும்.
2: நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளாக ஒரு ஏக்கருக்கு 200 முதல் 400 கிலோ வேப்பமுன்னாக்கு இடுதல் வேண்டும். பருத்தி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். கம்பு, சோளம், மக்காச்சோளம் மற்றும் துவரையை ஊடுபயிராக பயிர் செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 50 கிலோ தொழு உரத்துடன் 1 கிலோ ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 1 கிலோ பேசிலஸ் சப்டிலிஸ் கலந்து மண்ணில் இடுவதன் மூலம் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். வேப்ப இலைச்சாறு 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் விகிதம் தயாரித்து தெளிப்பதன் மூலம் இலையை தாக்கும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். விதைத்த 35 மற்றும் 70 நாள் மேங்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும், 60 நாள் கார்பன்டசிம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற வீதமும் தெளிப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: மீன் வளர்ப்பும் மற்றும் இறால் வளர்ப்புல அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளும் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாதான் அது சரியாகும். நம்ம தெரியாம பாக்டீரியா கொடுக்கிற மருந்தை தூக்கி நம்ம வந்து பூஞ்சல் நோய்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்து கேட்காது.
1: மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்கள்

0: கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, ஐந்திலை கரைசல் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐந்திலை கரைசல் தயாரிக்க வேப்பிலை, ஊமத்தை, நொச்சி, எருக்கு, சோற்றுக்கற்றாழை ஆகியவற்றை சம அளவில் எடுத்து சிறிது கோமியம் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். இதனுடன் 2 மடங்கு கோமியத்தை கலக்க வேண்டும். 15 நாட்களுக்கு பிறகு இந்த ஐந்திலை கரைசலை வடிகட்டி 6 மாதங்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இந்த கலவையை 10%, அதாவது 10 லிட்டர் தண்ணீரில் 1 லிட்டர் ஐந்திலை கரைசலை கலந்து அனைத்து வகையான பயிர்களுக்கும் தெளித்தல் முறையில் பயன்படுத்தலாம். பூச்சி நோய் தாக்குதல் வருவதற்கு முன்பாக இதை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது. பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு முதலில் 3G கரைசலை பயன்படுத்தியிருந்தால் அடுத்து 15 நாட்கள் கழித்து இந்த கரைசலை பயன்படுத்தலாம். இரண்டையும் ஒன்றாக கலந்து பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு செய்வதனால் பயிர் கருகிவிடும் அபாயமும் உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கரைசல்களுடன் எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளையும் செயற்கை உரங்களையும் கலந்து தெளிக்கக்கூடாது. இது பயிர் வளர்ச்சிக்கும் ஊக்கமளிக்கிறது.
0: மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல் நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோப்ரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, அசோலாவை நெற்பயிரோடு வளர்க்கும் முறை பற்றி அறிந்து கொள்ளலாம். நெல் நட்ட 1 வாரத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் 400 கிலோ முதல் 500 கிலோ வரை அசோலாவை விட வேண்டும். நெற்பயிரோடு சேர்ந்து நன்கு வளர்ச்சியடைந்து 15 முதல் 25 தினங்களில் 4000 முதல் 5000 கிலோ வரை மகசூல் கொடுக்கின்றது. நெற்பயிருக்கு முதல் களை எடுக்கும்போது தண்ணீரை வடிகட்டி களை எடுக்கும் ஆட்களை கொண்டு அசோலாவை வயல்களில் மிதித்து விட வேண்டும். இதனால் அசோலா மக்கி நல்ல தலையுரமாகிறது. இவ்வாறு ஆட்கள் மிதித்து விடுகின்ற போது சில அசோலா தண்ணீரில் மிதந்து மறுபடியும் நன்கு வளர்ச்சியடைந்து வயல் முழுவதும் பரவி காணப்படும். இவ்வாறு வளர்ந்த அசோலாவை 2வது களை எடுக்கும் போது மண்ணில் மிதித்து மக்க வைக்க வேண்டும். நெற்பயிரோடு அசோலாவும் வளர்ந்து தலையுரமாக பயன்படுகின்றது.
0: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் ஹெச்சியன் விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும்போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈ கோலை தொற்று நோயை தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாட்களில் தடவிவிட வேண்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, என்று

0: 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் 2 சக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில்

0: 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 7 ஆகாஷவாணி சென்னை மத்திய அலை 820 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: சூழல் அறிவோம்.
1: இன்று அளப்பரிய நன்மைகளை அனைத்து உயிர்களுக்கும் அளித்து வரும் காடுகளின் பாதுகாப்பு குறித்து தெரிந்து கொள்வோம். உலகில் உள்ள 1/3 மரங்கள் மற்றும் உயிரினங்களுக்கு காடுகள்தான் இருப்பிடம். கரியமில வாயுவை உள்வாங்கி உணவு, எரிபொருள் மற்றும் மருந்துகளையெல்லாம் தருவதுதான் காடுகள்தான். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் பெரும் பங்கிலான காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகள் அழிவதை தடுக்க வன பாதுகாப்பு சட்டம் 1980, பல்லுயிரியின் பரவல் சட்டம் 2002, வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972, தமிழ்நாடு வனச்சட்டம் 1882 போன்ற பல சட்டங்கள் இயற்றப்பட்டு வனத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தேசிய காடு வளர்ப்பு திட்டம், சுனாமி புனரமைப்பு திட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை அபிவிருத்தி திட்டம், மலைப்பகுதி மேம்பாட்டுத் திட்டம், பல் உயிரின் பரவல் பாதுகாப்பு திட்டம், புலிகள் திட்டம், யானைகள் திட்டம், ஒருங்கிணைந்த வன பாதுகாப்பு திட்டம் போன்ற எண்ணற்ற திட்டங்களின் வழியே காடுகளின் வளத்தையும் பல்லுயிர் தன்மையையும் அரசு பாதுகாத்து வருகிறது. ஆனால் ஒரு தனி மனிதனாக நமக்கு இதை பற்றிய விழிப்புணர்வும் மரம் நட்டு காடு வளர்ப்பதற்கான கடமையும் நிச்சயமாக உள்ளது என்றே சொல்ல வேண்டும். ஏனெனில் காட்டு வளத்தை மீட்டு எடுக்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மரங்களை நட்டு காடுகளை உருவாக்குவதுதான் ஆக சிறந்த வழி. இந்த பூமியின் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் சரியான மரங்களை தகுந்த இடங்களில் நட வேண்டும் என்கிறார் சர்வதேச தாவரவியல் தோட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர் பால் ஸ்மித் அவர்கள். அழிக்கப்பட்ட காடுகளை ஈடுகட்ட சரியான பருவநிலைக்கேற்ப சரியான மரங்களை தேர்வு செய்வது மிக மிக அவசியம். எனவே மரம் நடுவது என்பதை ஒரே கண்ணோட்டத்துடன் பார்க்காமல் பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான தீர்வு, பல்லுயிர் பெருக்கம், பொருளாதார நன்மைகள் போன்ற அனைத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பூமியையும் இயற்கை சமநிலையையும் பாதுகாக்கும் கவசமே காடுகள். எனவே அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பாதுகாக்க முயல்வோம். சரியான மரக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து புதிய காடுகளை உருவாக்குவோம். இழந்த காடுகளை மீட்டெடுப்போம்.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

இனி வானிலை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கரையோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் புழுதி காற்றின் வேகமும் வீசக்கூடும். ஆதலால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 0.1 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 71%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.7 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு.

வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 29 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7 மணி. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 820 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் புத்தம் புது அலை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். வாழ்க்கை என்பது வாய்ப்புகளால் நிரம்பியது. நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும். ஜான் கென்னடியின் இந்த இனிய சிந்தனையுடன் இனிதே மலர்கின்றது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் முதலில்
1: உரிமை குரல்.
2: நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: கன்சியூமர் கமிஷன்ஸ் சொல்லும் பொழுது 3 லெவல்ல இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நேஷனல் லெவல்ல வந்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரிசல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 லெவல்ஸ்ல இருக்கு. டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கிறது மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். ஸ்டேட் கமிஷன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்க ஸ்டேட்டோடைய கேபிட்டல்ல இருக்கும். அண்ட் நேஷனல் கமிஷன் வந்து டெல்லியில இருக்கும். அண்ட் அதுல உட்கார்ற அதை கேஸ கேட்கறவங்க ஹியர் பண்றவங்கள வந்து நம்ம ஜட்ஜஸ் சொல்றது இல்ல, அவங்கள வந்து பிரசிடென்ட் அண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு பிரசிடென்ட் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல ஸ்டேட் கமிஷன்ஸ்ல எல்லாம். அப்புறம் ஏன்னா அதை வந்து நுகர்வோர் எளிதில அணுகக்கூடியதான ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ட். ஆக்சுவலா இதுல வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த நுகர்வோர் ஆணையங்களை அணுகிறதுக்கு முக்கியமா நீங்க வந்து ஒரு ஒரு லாயரை என்கேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கேஸ ஒரு வக்கீல் எடுத்து ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே நுகர்வோரா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நீங்களே உங்களுடைய கேஸ ஆர்கியூ பண்ணலாம் அந்த கமிஷன்ல போய். அதனாலதான் வந்து அது எளிதில அணுகக்கூடியதாக பயமுறுத்த கூடாத ஒரு இடமா இருக்கணும் அப்படிங்கறதுனாலதான் இந்த மாதிரி பேர் எல்லாமும் கமிஷன் பிரசிடென்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வச்சிருக்காங்க. நம்ம வந்து எல்லா பேப்பரையும் பத்திரமா வைக்கணும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அந்த கம்பெனி நம்மளுக்கு தீர்வு கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க அடுத்து நம்ம இங்க கேஸ் ஃபைல் பண்ண போகும்பொழுது இந்த பேப்பர்கள் தான் நம்மளுக்கு முக்கியமா நம்ம டாக்குமெண்ட்ஸ். அதெல்லாம் தான் நம்மளுக்கு நம்மளுடைய கேஸ் நம்மளுக்காக வாதாடக்கூடிய விஷயமா இருக்கிறது இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். ஆக்சுவலா இப்போ டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் அப்படின்னாக்க நம்மளுடைய வாங்கும் பொருள் அல்லது சேவையின் விலை வந்து 50 லட்சத்திற்கு கீழே இருந்தால் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல போய் அந்த ரெலவென்ட் டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல போய் நம்ம கேஸ ஃபைல் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம வாங்குற பொருளோ அல்லது சேவையினுடைய விலை 50 லட்சத்திற்கு மேல் 2 கோடிக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஸ்டேட் கன்சியூமர் கமிஷன் நேரடியாக ஸ்டேட் கமிஷன்ல வந்து நம்ம வந்து கேஸ ஃபைல் பண்ணலாம். நம்ம வாங்குற பொருள் அல்லது நம்ம எடுக்கிற சேவை வாங்குற சேவையோட விலை 2 கோடிக்கும் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நேரடியாக நம்ம தேசிய நுகர்வோர் ஆணையம் அதாவது நேஷனல் கமிஷன்ல கம்ப்ளைண்ட்டை நம்ம ஃபைல் பண்ணலாம். ஸோ 2 கோடிக்கு மேல ஒரு வில்லா வாங்குறோம் அப்படின்னாக்கா அந்த வில்லாவுடைய விலை 2.5 கோடி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்த வில்லா நம்ம அந்த பில்டர் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது அந்த டெவலப்பர் பில்டர் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது அதுல ஏதாவது சேவை குறைபாடுகள் இருக்கு. அவங்க ப்ராமிஸ் பண்றத நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் தரேன்னு சொல்றாங்க தரல, இல்லை ஒரு கம்யூனிட்டி ஹால் ஒரு கிளப் ஏதாச்சும் ஒன்று ப்ராமிஸ் பண்றாங்க அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கல, அந்த மாதிரி முடித்து தர்றதுக்கான டைம் அவங்க சொன்னதை காட்டிலும் ரொம்ப அதிக டிலே பண்றாங்க, நீங்க எவ்வளவு எழுதி கேட்டாலும் அவங்க பதில் ப்ராப்பரா கொடுக்கல, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து நேஷனல் கமிஷன்ல தேசிய நுகர்வோர் ஆணையத்துல கேஸ ஃபைல் பண்ணலாம். ஏன்னா அந்த வீட்டோடைய விலை வந்து 2.5 கோடி. ஸோ இதுதான் வந்து அந்த கன்சியூமர் கோர்ட்ஸோடைய அமைப்பு. அண்ட் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒன்றும் ஃபீஸ் கிடையாது. எகெயின் அதுவும் வந்து நுகர்வோருக்கு வந்து எளிதில் அவங்கள என்கரேஜ் பண்ணணும், அவங்க வந்து நிறைய அவங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுறதுக்காக அவங்க வந்து நுகர்வோர் ஆணையங்களை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபீஸ் எல்லாமும் ரொம்ப நாமினலாக தான் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வாங்கும் பொருள் அல்லது

சேவையுடைய விலை வந்து 5 லட்சத்திற்கு கீழே இருந்துச்சுனாக்கா நீங்க கன்சியூமர் கமிஷன்ல கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ஃபீஸே கிடையாது. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இருந்துச்சுனாக்கா 200 ரூபாய் ஃபீஸ். 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரைக்கும் நீங்க வாங்குற பொருள் அல்லது சேவையுடைய விலை இருந்தால் 400 ரூபாய் ஃபீஸ். 20 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் இருந்தால் 1000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு. அது மாதிரி ஸ்டேட் கமிஷன்ல 50 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் நீங்க வாங்குற பொருள் அல்லது சேவையுடைய விலை இருந்தால் 2000 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டணும் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு. 1 கோடிக்கு மேல 2 கோடிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 2500 ரூபாய் நீங்க கட்டணும். 2 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னாக்க 3000 ரூபாய். இந்த மாதிரி ஃபீஸ் வந்து போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் வந்து 7500 ரூபாய் நீங்க வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும் ஆக்சுவலா. அதனால வந்து ஃபீ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அதிகமாக கிடையாது அப்படிங்கிறது தான். அண்ட் வந்து என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து இப்ப கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலா எப்படி இருக்கணும் ஒரு டிராஃப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களே ஃபைல் பண்றீங்க, ஒரு லாயரை என்கேஜ் பண்ணாம நீங்களே பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க சிம்பிளா வந்து உங்களுக்கும் யார் ஆப்போசிட் பார்ட்டியோ அவங்களோட பேர் போடுவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ராடக்ட் எப்ப வாங்கினது, இல்ல சர்வீஸ் என்னைக்கு எடுத்தது, எவ்வளவு விலை கொடுத்து அதை வாங்கினீங்க, அதுக்கப்புறமா அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அதுல, அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் எத்தனை தடவை நீங்க அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க, அவங்களோட போன்ல பேசினது, அவங்களோட மெயில்ல கம்யூனிகேட் பண்ணது, லெட்டர் போட்டது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், அவங்க என்ன பதில் கொடுத்தாங்களா கொடுக்கலையா, கொடுத்தாங்கன்னா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே ஃபேக்ட்ஸ் அப்படியே நரேட் பண்ணிட்டு கடைசியில உங்களுடைய பிரேயர் என்ன, உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கறத நீங்க கடைசியில வந்து சொல்லிட்டு. இதுல நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துல முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நஷ்டஈடு. சோ நீங்க வந்து நீங்க வாங்கின பொருள் சேவையுடைய விலை அதை வந்து நீங்க வந்து கேட்க போறீங்க, இல்லாட்டி அவங்க வேலையை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத நீங்க கேட்க போறீங்க. அது தவிர நீங்க வந்து நஷ்டஈடு ஃபார் த மென்டல் அக்னி மன உளைச்சலுக்கான நஷ்டஈடு நீங்க வந்து இதுல வந்து நீங்க கேட்க முடியும். ஸோ உங்களோட ப்ரேயர்ல வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொருளுடைய விலை அது என்னவோ அதை கேட்க போறீங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரியான சேவை குறைபாடுனால அல்லது அந்த ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவா இருந்துட்டனால நான் இவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கினேன், அதனால எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டுச்சு, அதனால அதுக்கு எனக்கு இவ்வளவு ரூபாய் அவங்க நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் நீங்க என்ன வேணுமோ அதையும் கேட்க போறீங்க. அது தவிர அதுக்கான வட்டி அந்த இதுக்கு என்ன வேணுமோ அந்த வட்டி காம்போனன்ட் இருக்குன்னு சொன்னாக்க அது என்னங்கிறது இன்ட்ரெஸ்ட் காம்போனண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண போறீங்க. அது தவிர வந்து லிட்டிகேஷன் காஸ்ட், ஏன்னா நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுனாக்க உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் போகிறது வர்றது, உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி அதுக்கான. ஸோ அந்த லிட்டிகேஷன் காஸ்ட் அந்த கேஸ் நடத்துறதுக்கான செலவு, ஸோ அந்த ஒரு அமௌண்ட், இதெல்லாமே நம்ம வந்து நம்மளோட ப்ரேயரில் இதுதான் கேட்போம், கேட்டு போட்டு நீங்கள் வந்து ஃபைல் பண்ண வேண்டியது. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும், அந்த பேமெண்ட் ரெசீட்டு, அது தவிர அந்த கம்யூனிகேஷனுக்கான இது எல்லாமே நீங்கள் அனக்ஷர்ஸாக ஒரு ஒரு ஃபேக்டும் போடும்போது அது கனெக்ஷர் 1, 2 அப்படின்னு சொல்லி அதோட தொடர்பான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். பண்ணிட்டு நீங்க கேஸ ஃபைல் பண்ணுவீங்க. பண்ணின உடனே ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண உடனே அது வந்து பார்த்துட்டு அது வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கா என்னங்கிறத பார்த்துட்டு அதை வந்து நம்பர் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதுல ஏதாவது தவறு இருக்குன்னு சொன்னாக்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்க, திருப்பி நீங்க கரெக்ஷன் பண்ணி திருப்பி ஃபைல் பண்ண வேண்டி வரும். அது நம்பர் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் போகும். ஸோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு டைம் கொடுப்பாங்க அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா எவிடன்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸாமின் பண்ணி ஹியரிங் நடத்தி ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தோட இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா ஸ்பீடி ரெட்ரஸ், தீர்வு வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுத்த காலத்திலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக ஒரு கேஸை எடுத்து முடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கேஸ் டெஸ்டிங் ஏதாச்சும் இன்வால்வ் ஆயிரு, லேபரேட்டரிக்கு போய் டெஸ்டிங் ஏதானும் இன்வால்வ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதானும் அடல்ட்ரேஷன் கலப்படம் தொடர்பான அந்த மாதிரியான லேபரேட்டரி டெஸ்டிங் போக வேண்டி இருக்குன்னு சொன்னாக்க 150 நாட்களுக்குள்ளாக தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலயே தான் இதை வந்து கோர்ட்டுன்னு சொல்லல. கோர்ட்டுன்னு சொன்னாக்க நம்ம வந்து பல வருடங்கள் இழுத்து அடிச்சிடுவாங்க. பட் சிவில் கோர்ட்ஸ், நார்மல் சிவில் கோர்ட்ஸ் மாதிரி இல்லாம கன்சியூமர் இதுல வந்து சீக்கிரமாக தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அண்ட் என்ன மாதிரியான ரிலீஃப் கொடுப்பாங்க, ஒண்ணு நம்மளுடைய பணத்தை ரீஃபண்ட் பண்ண சொல்றது, எவ்வளவு கொடுத்து வாங்கியிருக்காங்களோ அந்த பணத்தை நீங்க ரீஃபண்ட் பண்ணுங்க

0: அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ணுறது, இதுக்கு பதிலாக இன்னொரு புது பொருளாக, இப்போ டிவி வந்து டிஃபெக்டிவாக இருக்குது நம்ம வாங்கினது அப்படின்னு சொன்னாக்க, அந்த டிவிக்கு பதிலாக இன்னொரு டிவியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடலாம். பணத்துக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட், அதே மாதிரி இன்னொரு டிவியை நீங்கள் கொடுக்கணும் புதுசாக அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு ஆர்டர் போடலாம்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சரோஜா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேரம் இப்பொழுது 7:10. புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் இனி
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
4: தமிழ் என்னும் சொல் நம் தாய்மொழியின் பெயராக விளங்குகிறது. இம்மொழி பற்றிய சொல் என்று தோன்றியது, என்ன கருத்தில் தோன்றியது என்பது பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் என்னும் மொழிக்கு பெயர் விளங்கியது என்பார் அறிஞர் பி டி சீனிவாச ஐயங்கார் தமது தமிழ் வரலாறு என்னும் நூலில். தமிழ் என்னும் சொல்லில் இத் என்ற வல்லினமும், இம் என்ற மெல்லினமும், ழ் என்ற இடையினமும், அ இ என்ற உயிர் எழுத்துக்களும் ஆகிய 4 இன எழுத்துக்களும் அமைந்துள்ளது நோக்கற்பாலது. திருவருட்பிரகாச வள்ளலார் இத் கூட்டல் அ கூட்டல் இம் கூட்டல் இ கூட்டல் ழ் என பிரித்து தனியே தத்துவ பொருள் விளக்கம் தருகிறார். பேராசிரியர் இரா ராகவையங்கார் தமிழ் என்னும் சொல்லை தமி கூட்டல் ஈழ் என கொண்டு, தமி என்பது தனித்தன்மை என்பதை குறிப்பது, ஈழ் என்பது தமிழின் சிறப்பெழுத்து என்பார். மேலும் தமிழ் என்பதை தமம் கூட்டல் இல் தமிழ் என பிரித்து தமம் என்பதை அறியாமை என்னும் பொருள் குறிப்பது, இல் என்பது இல்லாமை ஆக்குவது என பொருள் கொண்டு தமிழ் என்பது அறியாமையை இல்லாமை ஆக்குவது என கூறுவாரும் உண்டு. தமிழ் திமில் என்பது இதன் வேர்ச்சொல், ரூட் வேர்டு. திமில் எனில் கப்பல் படகு என்றும் பொருள். தமிழ் எனில் கப்பலேறி கடல் வாணிபம் செய்வோரது மொழி என்ற ஒரு கருத்தும் உண்டு. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தம் கூட்டல் இல் தமிழ் தமிழ் என வழங்கி வருதலின் தம் என்பது தங்கள் என்றும் இல் என்பது வீடு என்பதையும் குறிக்கும். நாம் உரையும் இடமும் உரைக்கும் மொழியும் வீடு என வழங்குதல் உண்டு. இம்மனை வாழ்க்கையில் இருந்தே மோட்சத்தை அடைய முயலுதல் வேண்டும் என்பர் சான்றோர். ஞானசம்பந்த பெருமான் தம் தமிழ் பனுவல்களை ஓதி உய்ய வேண்டும் என பலமுறை தேவார பதிகங்களில் குறிப்பிட்டுள்ளார். அருட்பிரகாச வள்ளலாரும் தமிழ் வீடு பேற்றை அளிக்கும் மொழி என்று விளக்குகிறார். மனை இனிமையும் அழகும் உடையது போன்று மொழியையும் தம் கூட்டல் இல் தமிழ் தமிழ் என்று அழைத்தனர். பிங்கல நிகண்டு இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என கூறுகிறது. இம்மொழி இறைவனால் அருளப்பெற்றது ஆதலின் தெய்வத் தமிழ் என்றும் திருவள்ளுவரை தெய்வ புலவர் என்றும் நாம் கூறுகிறோம். மனிதன் முதன் முதலில் ஆதியில் பேசிய பழம்பெரும் மொழிகளுள் ஒன்று தமிழ். சிவபெருமான் ஆதியில் அகத்திய முனிவர்க்கு தமிழ் உணர்த்தி அருளினார் என்பாரும் உளர். இதனை குறித்தே பழம்பாடல் ஒன்றில் ஆதியில் தமிழ் நூல் அகத்தியர்க்கு உணர்த்திய மாதொரு பாகனை வழுத்துதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தழற்புரை நிறக்கடவுள் தந்த தமிழ் என்பார். காஞ்சி புராணம் இது பற்றி இருமொழிக்கும் கண்ணுதலார் முதற்குறவர் என்று கூறுகிறது. தமிழ் தாத்தா டாக்டர் உவே சாமிநாதையர் அவர்கள் தமது சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என்ற நூலில் தமிழ் நெடுங்கணக்கில் முதலில் பஞ்சாட்சரமே ஐந்தெழுத்தே பண்டை காலத்தில் சுவடிகளில் எழுதப்பட்டு கற்பிக்கப்பட்டு வந்துள்ளது என்று கூறுகிறார். சிவபெருமானின் அம்சமாகிய சேயோனை முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று போற்றுகின்றோம். முருகப்பெருமான் தமிழின் திருவுருவமாகவே விளங்குகின்றான். முருகன் அகத்திய முனிவருக்கு தமிழ் கற்பித்து அருளினான். சிவபெருமானுக்கு தமிழில் பிரணவப் பொருளை உபதேசித்து அருளினான். இக்காரணங்கள் பற்றியே முருகன் தமிழ் தெய்வம் என வணங்கப்படுவது கண்கூடு. இது பற்றியே சிவனை நிகர் பொதிய வரை முனிவகை மகிழ இரு செவி குளிர் இனிய தமிழ் பகர்வோனே என்றும், குறுமுனிக்கு தமிழ் உரைக்கும் குமர என்றும் திருப்புகழ் கூறுகிறது. இவ்வாறு தமிழ் இறைவனால் படைக்கப்பட்ட மொழி என்பதும் தமிழ் தன் இனிமையாலும் அழகினாலும் கடவுளரும் இம்மொழியுள் உறைவதாக குமரகுருபரரும் குறிப்பிட்டு சிறப்பிக்கின்றார். பாதம் சிவக்க பசுந்தமிழ் வேண்டி பறவை தன்பார் தூதன்று சென்ற

0: தென்ஆரூர் தியாகர் கொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழவை போன் என்று கந்தர் அலங்காரம் கூறுகிறது. தொன்மை மிக்க தென்தமிழை இயம்பி இசை கொண்ட புலவர் பெருமக்களை போற்றி காத்து பெருமை கொண்டவர்கள் முடியுடைய மூவேந்தரும் குறுநில மன்னர்கள் பலரும் ஆவர்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் இரா மோகனசுந்தரம் அவர்கள்.
2: இனி வருவது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்றவுள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில்

0: பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும், தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும், இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள்

0: முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
1: என் பேர் உமா மகேஷ். நாங்க மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரையா வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசன் இன்ட்ரடக்ஷன் பண்ணிருக்காரு. நீங்க பிரஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
3: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரம்ல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி, சுகர் மருத்துறைகளை இங்கு மிக குறைவாக கிடைக்கிறது. இது கொண்டு வந்த மத்திய அரசுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 890,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 1,500,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2-3 தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் இரு அணிகளும் தலா 1 அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி, ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா, துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார், சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 194 ஆட்டமிழந்தது. 195 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 3 இழப்பிற்கு 195 எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: இப்பொழுது 7:25 20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில்
1: ஆரோக்கிய வாழ்விற்கு
2: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: யோகாவும் மெடிடேஷனும் ரெண்டும் ஒன்னுக்கொன்னு ஒரு தொடர்புடைய ஒரு ப்ராசஸ். இப்போ அஷ்டாங்க யோகா இருக்கு. அந்த அஷ்டாங்க யோகால வந்து பாத்தீங்கன்னா 8 limbs ஆஃப் யோகா, பல அங்கங்கள் இருக்கு. முதல்ல வந்து யமா நியமா, மூணாவதாவே ஆசன பயிற்சி வந்துடும், 4வது பிராணயாமம் வந்துடும், அப்புறம் பிரத்யாகாரா, அது மாதிரி தாரணா, அது மாதிரியான ஒவ்வொரு இதுக்கும் நடுவுல தியானாக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன் ப்ராசஸ் வரும். பிரத்யாகாரா, தாரா, தாரணா, தியானா, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி 8 நிலைகள் வந்து இந்த அஷ்டாங்க யோகால இருக்கு. சோ ஒருத்தர் மெடிடேஷன் எதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், ஒரு நிலையை அடையணும் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, அதற்கு உடல் முதல்ல தகுதி உறணும். அந்த உடல் தகுதி உறக்கூடிய நிலையை தான் வந்துட்டு இந்த யோக பயிற்சி செய்யுது. சோ எடுத்த உடனே மனசை ஒருநிலைப்படுத்தணும், நான் வந்துட்டு தியான நிலையை அடையணும், என்னோட மனசை என் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும், நான் எந்த ஒரு வெளியில நடக்கிற எந்த ஒரு எமோஷன்ஸ்க்கும் எந்த ஒரு விதமான தூண்டுதலுக்கும் நான் ஆளாக கூடாது, என் மனசை வந்து இப்பவே நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும்னா, அது எடுத்த உடனே பல பேர்னால செய்ய முடியாது. முதல்ல அதுக்கு அவங்க மனசை வந்து தயார்படுத்தணும். அந்த மனசை தயார்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடலை தயார்படுத்தணும். உடல் சார்ந்தோ இல்ல உடலை தாண்டி வெளியில இருந்தோ எந்த விதமான ஒரு தாக்குதலும் அந்த உடலையும் மனசையும் நோக்கி வரும்போது, மெடிடேஷன் மூலமா அதை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில நாம ஈடுபடுவோம். சோ அதற்கு முதல்ல ஆசன பயிற்சிகள் மூலியமா உடம்ப வந்து தயார்படுத்தணும். சோ ஆசன பயிற்சிகள் செய்யும் போதே பாத்தீங்கன்னா, உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வந்து வெளியேறி உடல் வந்து ஆரோக்கியமாகும். ஒரு உடல் ஆரோக்கியமா இருக்கும்போது ஒரு மனசும் ஆரோக்கியமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஆரோக்கியமா நினைக்கவும் ஆரோக்கியமா செயல்படவும் அந்த உடம்பும் மனசும் தயார் நிலையில இருக்கும். நம்ம வந்து மெடிடேஷன் பாத்தீங்கன்னா அதுல பல வகைகள் இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியல் முறை, அவங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலை பொறுத்து நாம மெடிடேஷனை சூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அவங்க இயற்கை சார்ந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடங்கள்ல அவங்க பண்ற மெடிடேஷன் ஒரு மாதிரி இருக்கும். இல்ல கட்டடங்களுக்குள்ள நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னோட காலையில போனா ராத்திரி வரணும், எனக்கு சில ஒரு மெடிடேஷன் நீங்க வந்து நீங்க கொடுப்பீங்கன்னா அது எந்த மாதிரியான மெடிடேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நடக்கிறதுல கூட மெடிடேஷன் இருக்குங்க, சக்கர மெடிடேஷன். சோ 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது ஒரு சக்கராவை நாம மனசுல நிறைச்சு அந்த சக்கராவை ஆக்டிவேட் பண்ற மாதிரி நம்ம கவனத்தை குறிப்பிட்ட அந்த உடல் பகுதியில, இப்ப வந்து மணிப்புற சக்கராவை ஆக்டிவேட் பண்ணோம்னா அந்த வயிற்றுல அந்த பகுதியில நம்மளுடைய கவனத்தை வச்சு பொறுமையா மூச்சை உள்ளிழுத்து பொறுமையா வெளிவிட்டு இந்த முறையில நம்ம கவனத்தை அங்க செலுத்தும் பொழுது சக்ரா மெடிடேஷன் நடக்கும். இல்ல மொத்த சக்கராவையுமே ஆக்டிவேட் பண்ற ஒரு மெடிடேஷன்னா மனிதர்களுக்கு சக்ரா ஆக்டிவேஷன் கீழிருந்து மேல் நோக்கி போகும். அதாவது மூலாதார சக்கரால ஆரம்பிச்சு சஹசிரான்னு சொல்லிட்டு மேல் நோக்கி இந்த சக்ரா பயணிக்க ஆரம்பிக்கும் ஆக்டிவேஷன். இந்த முறை கூட நாம மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணலாம். ஹாக்கினி முத்ரான்ட்டு ஒரு முத்ரா இருக்குங்க. கை விரல்களுடைய நுனிகள் இருக்குல்ல, இப்போ இடது கையோட விரல் நுனிகளையும் வலது கையோட விரல் நுனிகளையும் கொஞ்சம் ஓபன் பண்ணி ஒன்னா அப்படி சேர்ந்த மாதிரி டச் பண்ணி வச்சுட்டு இதுதான் ஹாக்கினி முத்ரான்னு சொல்லுவாங்க. சுகாசனால ஸ்பைன் எரெக்டா உட்கார்ந்துக்கலாம், இல்ல முடியல அப்படின்னா நீங்க செவர் ஓரமா கூட உட்கார்ந்துட்டு இந்த ஹாக்கினி முத்ரால கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஆக்ன சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும். அவனுடைய பெரிஃபரல் திங்கிங் வந்துட்டு அதிகரிக்கும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சே நாம கவலைப்பட்டு இருக்கும்போது நம்மை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்களை நாம கால்குலேட் பண்ணக்கூடிய பவரை இந்த மெடிடேஷன் நம்ம உடம்புலையும் மனசுலையும் அதிகரிக்க செய்யும்.
2: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
0: நேரம் இப்பொழுது 7:30. நிகழ்ச்சியில் இனி கேட்டு ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால தன்னுடைய வீட்டில்

0: ஒரு நாயை வளர்த்தார். அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்லை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபச்சாரம் தான். அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படியே நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும். சோபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது. கொல்லை பக்கத்துலேருந்து பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்கை கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றிவிட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டான். அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான். இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது. மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டான்னா அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான். தர தரன்னு இழுத்துட்டு போனான். அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அண்ணன் ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது, இப்படி அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம். இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.
1: இதுவரை தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் கேட்டோம், ரசித்தோம். இனி திரைகாணம்.

0: டிஎம் சவுந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் படிக்காத மேதை. நேரம் இப்பொழுது 7:38:40.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
0: நேரம் இப்பொழுது 7:39:20. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
4: உங்கள் கவனத்திற்கு உலக இரத்த தானம் பற்றிய சிற்றுரையை கேட்கலாம். உலக இரத்த தான தினம் ஒவ்வொரு வருஷமும் June 14 உலக அளவுல கடைபிடிக்கப்படுது. இரத்த தானம் செய்யறதோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தவும், தன்னலமின்றி ரத்தம் வழங்கி உயிர்களை காக்கும் கொடையாளர்களுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுது. மனித இரத்த வகைகளை கண்டறிந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் கார்ல் லான்ஸ்டீனர் அவர்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கும் விதமா June 14 இந்த தினமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2000

4ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு இந்த தினத்தை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ரத்த தான தினத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம தானா முன் வந்து ரத்தம் கொடுக்கும் தன்னார்வலர்களை பாராட்டுறது. பாதுகாப்பான ரத்தம் மற்றும் இரத்த கூறுகளோட தேவையை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பது. அவசர காலங்கள்ல மட்டும் ரத்தம் தராம ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியா ரத்த தானம் செய்யும் பழக்கத்தை உருவாக்குறது. ரத்த தானம் கொடுக்கணும்னா 18 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கொடுக்கலாம். குறைந்தபட்சம் 45 கிலோ இல்ல அதுக்கு மேல இருக்க உடல் எடை கொண்டவங்க கொடுக்கலாம். ரத்தத்துல ஹீமோக்ளோபின் அளவு 12.5 g/dl மேல இருக்கணும். எவ்வளவு இடைவெளி இருக்கணும்னா, ஒரு முறை ரத்த தானம் செஞ்ச பிறகு அடுத்த தானத்திற்கு ஆண்களுக்கு 3 மாசங்களோ பெண்களுக்கு 4 மாசங்களோ இடைவெளி தேவை. யாரெல்லாம் ரத்த தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீவிரமான நோய் தொற்றுகள் உள்ளவங்க, சமீபத்துல பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சுகிட்டவங்க, குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் உட்கொள்றவங்க, மருத்துவரோட ஆலோசனைக்கு அப்புறம்தான் ரத்த தானம் செய்யணும். இந்த ரத்த தானம் செய்யறதுனால என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுது பாத்தீங்கன்னா, ரத்தம் பெறுபவருக்கு மட்டும் அல்ல கொடுப்பவருக்கும் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குது. உடல்ல புதிய ரத்த அணுக்கள் வேகமா உருவாக வழிவகுக்குது. உடல்ல இரும்பு சத்தோட அளவு சீரா வைத்திருக்க உதவுது. இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருமுறை நீங்க ரத்த தானம் செய்யறது மூலமா அதிகபட்சமா 3 உயிர்களை காப்பாற்ற முடியும். எனவே மக்களே, ரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம். இதுவரை உலக இரத்த தானம் பற்றிய சிற்றுரையை கேட்டீர்கள்.

என் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர். நேர்மிப்பது 7:47. உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா, சுனந்தா.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: அன்புள்ள அசோக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஆரோக்கியம் என்ற பேர் உள்ளவர்களை பார்க்கிறோம். பேருக்காகவாவது ஆரோக்கியம் பேணணும். அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான். ஆரோக்கியம் இந்த வார்த்தையை நம்மில் பெரும்பாலானோர் அந்நியமாகவே உணர்கிறோம். மருத்துவமனைகளிலும் மருந்து கடைகளிலும் காசு கொடுத்து வாங்கப்படும் பொருளாகவே இதை நாம் கருதுகிறோம். உண்மையில் ஆரோக்கியம் என்பது நமக்குள்ளதான் இருக்குது, நம் பழக்க வழக்கங்களை சார்ந்துதான் இருக்குது. இன்றைய தலைமுறையை விட நமது அப்பா அம்மா, அதற்கு முன் உள்ள தாத்தா பாட்டி தலைமுறை ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்ததையும் வாழ்ந்துகிட்டு இருப்பதையும் நாம பார்க்கிறோம். அது அந்த காலத்து கட்ட எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு நமது வீட்டு பெரியவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். ஏன் உடல் உழைப்பு, தீய பழக்கங்கள் இல்லாதது, அதோட அன்றைய உணவு பழக்க வழக்கம். அசோக்குமார் சார், நாம சாப்பிட்றதெல்லாம் இப்போ வெறும் சக்கைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்குவாங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிடும்போது பேச மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாங்க. மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பை நமது முந்தைய தலைமுறையினர் நன்கு அறிந்து வைத்திருந்தனர். மனிதன் நடமாட சக்தி தேவை, அந்த சக்தியை உற்பத்தி செய்ய சத்துக்கள் தேவை. அந்த சத்துக்களை மனிதனுக்கு கொடுப்பதற்காகவே பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் போன்ற பல உணவுப் பொருட்களை இயற்கை உருவாக்கியது. இவற்றை சரியான அளவில் சரியான தருணத்தில் உண்டு வந்ததால் நம் முன்னோர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். நவீன மருத்துவத்தை உருவாக்கியவர், நவீன மருத்துவத்தின் தந்தை என போற்றப்படும் ஹிப்போக்ரேட்ஸ் பழ வகைகளையும் காய்கறிகளையும் முக்கிய உணவா மருந்தா பயன்படுத்த சொன்னார். அந்த காலத்திலேயே, எந்த காலத்துல, கிமு 460-370 இயற்கையில் கிடைக்கும் தேனையே தனது சிகிச்சையில் முக்கிய மருந்தாக பயன்படுத்தினார். காலத்துக்கும் சூழலுக்கும் ஏற்றவாறு பழங்கள், காய்கறிகள், கீரைகள், தானியங்கள் என இயற்கையாக கிடைக்கும் உணவுப் பொருட்களை உட்கொள்ள வேண்டும். எவ்வித உடல் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்படாமல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். அப்படியே ஏதாவது உடல் உபாதைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர இந்த உணவுப் பொருட்கள் நமக்கு கை கொடுக்கும். அசோக்குமார் சார், தெய்வ புலவர் சொல்கிறார், உணவினும் உண்டது அறல் இனிது என்ற குறளில் உண்பதை விட முன்னர் உண்ட உணவு செரிப்பது இன்பம் என்கிறார். அதாவது மேல மேல எடையை ஏத்திக்கிட்டே போறது தவறு. உண்ட உணவு ஜீரணமான பிறகு, பசி எடுத்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உட்கொள்ளணும். நாம் சாப்பிடும் உணவை ரெண்டா பிரிக்கலாம். குறிப்பிட்ட சில உணவுகள் நோய்களும் பிரச்சனைகளும் நம் உடலை பாதிக்காமல் பாதுகாப்பு கவசம் போல் செயல்படும். சில உணவுகள் மருந்துகளோடு சேர்ந்து உடலை பாதித்திருக்கும் பிரச்சனையோடு மல்லு கட்டி அதை சரி செய்ய முயற்சிக்கும். இன்றைய தலைமுறையினர் எதை வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் சாப்பிட தயங்குவதில்லை. அந்த அளவுக்கு உடல் உழைப்பையும் வெளிப்படுத்துறதில்லை. அப்போ என்னாகுது, உடல் எடை கூடுது. இதன் காரணமா பல்வேறு உடல் உபாதைகள் வருது. தேவையா? கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்புல அதிகப்படியான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளும் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாதான் வந்து சரியாகும். நம்ம தெரியாம பாக்டீரியா கொடுக்கற மருந்தை தூக்கி நம்ம வந்து பூஞ்சை நோய்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்து கேட்காது.
3: மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன்

0: என்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 8:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திரைகானம். மத்ராசப்பட்டினம் திரைப்படத்திற்காக ஹரிணி ரூப்குமார் ரத்தோட் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மையா பாடியுள்ள பாடல்.

0: நேர்களை துறை திரைக்காலம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தியர்கள் டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன்.

0: நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடம் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு உங்கள் எல்லோரிடத்திலும் யோகா குறித்து பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பத்மாவதி அமுதன். இந்த வருடம் யோகா தினத்தை யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வயசாகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஆனா ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நம்மளுடைய வயது ஏற ஏற நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை சிறப்பா வச்சுக்கிறதுக்கு தான் யோகா பெருமளவு உதவியா இருக்கு. இதுல யோகாவோட பங்கு என்ன மாதிரி இருக்கும், யோகாவோட பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சு தான். ஃபவுண்டேஷன் ஆஃப் யோகா வந்து பிரீதிங் தான் சொல்லுவாங்க. மூச்சை அடிப்படையா வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுலயும் சரி, மனசையும்

நம்மளுடைய எமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வச்சிருக்கிறதுலையும் சரி யோகா மிகப்பெரிய பங்கு வகிக்குது. யோகா வந்து 8 நிலைகளை கொண்டிருக்கிறது. முதல் நிலை வந்து பார்த்தீங்கன்னா யமா, அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய மன தூய்மை இருக்கணும். நியமா, நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளின்டா நம்மளுடைய வேலையை நாமளே செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். மூணாவது நிலை ஆசனா, உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது. நாலாவது நிலை பிராணயாமா, மூச்சு பயிற்சி. ஐந்தாவது நிலை பிரத்யாகாரா, எதுலேயும் பற்று இல்லாமல் எப்படி நம்மளை அந்த பற்றிலிருந்து விலகி நம்மளை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர்றது. ஆறாவது நிலை தாரணா, ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏழாவது நிலை பார்த்தீங்கன்னா தியான நிலை, அதற்கு அடுத்து கடைசியாக வர்றது தான் சமாதி நிலை, அதை உச்ச நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு நாம அந்த உச்ச நிலை அடையிறதுக்காக யோக பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட வாழ்வியல் முறையில நாம ஆரோக்கியமா எந்த அளவுக்கு மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், பேலன்ஸ்டா வச்சிருக்கணுமோ அதற்கு இந்த பயிற்சியை நம்ம பண்ணா போதும். இப்ப நான் யோகாவினுடைய டெக்னிக்ஸ் பத்தியும் ஆசனங்கள் பத்தியும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன். யோகாவோட டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல மூச்சை தான் பிரதானமா வச்சு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப உதாரணமா நிறைய முனிவர்கள் வந்து தியானம் பண்றதை பார்த்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து 100 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, 110 வருஷம் வாழ்ந்திருக்காங்க, பல வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. உட்கார்ந்த இடத்துலயே ரொம்ப நேரம் முதுகு தண்டை நேரா உயர்த்தி வச்சிருந்தா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியும். வருஷ கணக்குல கூட அவங்க வந்து மூச்சு பயிற்சி மட்டும் செஞ்சுமே உயிர் வாழ்ந்திருப்பாங்க. அதற்கான காரணம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாயுக்களை கண்ட்ரோல் பண்ணி, தச வாயுக்கள், அதுல முக்கிய வாயுக்கள் வந்து பஞ்ச வாயுக்கள், அந்த ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை நம்மளுடைய மூச்சை சரியா பயன்படுத்தி அந்த வேலைகளை செய்ய வச்சு, பெரிய பயிற்சிகள் எதுவும் செய்யாமலே அவங்க வந்து ஆரோக்கியமா அமைதியா வாழ்ந்திருக்காங்க. இந்த மூச்சை நம்ம பிரதானமா சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள உறுப்புகளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளுடைய எமோஷன்ஸ் அதை கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், பாசிட்டிவிட்டியை நம்ம உடம்புலையும் மனசுலையும் ஏற்படுத்துறதா இருக்கட்டும், மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை சரியான வகையில வகுக்கிறதா இருக்கட்டும், நாம வந்து கண்டிப்பா வந்து இதுல மேம்படுத்திக்கலாம். நான் இப்ப முதல்ல ஆசனங்களை வந்து உதாரணமா எடுக்கணும்னு நினைக்கிறேன். முதல் ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரே நிலையில 12 ஆசனங்களை ஒன்னா சேர்த்து, அது ஒரு செட் ஆஃப் ஆசனங்களை சேர்த்து இந்த பயிற்சியை பண்ணுங்க. நீங்க தனித்தனியா 100 கணக்கான ஆசனங்கள் வந்து யோகால இருக்கு, உங்களால எல்லாமே பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, இந்த சூரிய நமஸ்காரத்துல வர 12 போஸ்டர்ஸ சரியா கத்துக்கிட்டு, அதுல வர்ற மூச்சு பயிற்சிகளையும் சரியா கத்துக்கிட்டு இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்களுடைய உடல் மனம் உள் உறுப்புகள் எல்லாம் முழுமையா நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியில நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்குது. நம்மளுடைய மூட்டுக்கள்ல தசைகள்ல வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கொடுக்கறதுனால எல்லா பாகங்களுக்கும் ரத்தம் சீரா பாயுது. நம்மளோட உடம்புகள்ல எங்கேயுமே வந்துட்டு நோய்க்குண்டான இன்ஃபெக்ஷனை பரப்பக்கூடிய விஷயங்கள் தேங்காம இந்த சூரிய நமஸ்காரம் வந்து நமக்கு உள் உறுப்புகளுக்குமே வந்து நல்ல ஒரு புத்துணர்வை கொடுக்குது. சூரிய நமஸ்கார பயிற்சியை எப்படி பண்ணலாம், எவ்வளோ வாட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய வயது உடல்நிலையை கொண்டு நல்ல முறையில பயிற்சி பண்ணணும். மினிமம் ஒரு 3 செட்ல இருந்துட்டு ஒரு 12 செட் வரைக்கும் தினமும் நம்ம பயிற்சி பண்ணா போதும். நாம வந்து தட்பவெட்ப நாடுகள்ல இருக்கிறவங்க அதிகமா அளவுக்கு மீறி பயிற்சி பண்ணக்கூடாது, ஏன்னா உள் உறுப்புகள் சூடாயிடும். நம்ம உடல் நிலைக்கும் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி சூரிய நமஸ்காரத்தை அதிகபட்சமா ஒரு 6 முறையாவது தினமும் பயிற்சி பண்றது உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும், நோய்களை அண்ட விடாது, புத்துணர்வு கொடுக்கும். தூக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சூரிய நமஸ்காரம் ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இந்த பயிற்சியை நாம தினமும் பயிற்சி பண்ணலாம். அடுத்து வஜ்ராசனா. இந்த வஜ்ராசனத்துல ஒரு ஆள்னால உட்கார முடியுது அப்படின்னா, அவங்க அவங்களுடைய கால் மூட்டுகள், அதாவது உடம்பினுடைய கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை ஆரோக்கியமா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நான் எந்த பயிற்சியும் என்னால செய்ய முடியாது, ஆனா என்னால வஜ்ராசனத்துல உட்கார முடியுது அப்படின்னா, பாதத்துல இருந்து இடுப்பு வரையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயின்ஸ் அண்ட் மசில்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். இடுப்பு வரையும் இருக்க பகுதி நல்லா இருக்குனாலே அதுக்கு மேல இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், பெல்விக் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். இந்த பகுதிகள் ஆரோக்கியமா இருக்கும்போது உங்களுடைய முதுகு தண்டு சீரா இருக்கும். முதுகு தண்டு சீரா இருக்கும் போது உங்களுடைய மொத்த உடம்புமே நல்லா இருக்கும். சோ வஜ்ராசனத்துல உட்கார முயற்சி பண்ணுங்க. வஜ்ராசனத்துல உட்கார முடியல, கஷ்டமா இருக்குன்னா ஒரு தலகாணியை வச்சாவது ஒரு பெட்டு மேல, உங்களுடைய கட்டில் மேல கூட மெத்த மேல உட்காந்து வஜ்ராசன பயிற்சியை நீங்க வந்து பயிற்சி பண்ணி பாருங்க. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் காலை மடக்கி உட்கார்றது, ஆனா உங்களால அந்த பயிற்சியை செய்ய முடியுதுன்னா முழு உடம்பினுடைய ஆரோக்கியத்தை நீங்க கையில எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ட்டு அர்த்தம். உங்களுடைய டைஜஷன் சீரா இருக்கும்,

தண்டு நேராக இருக்கிறதுனால உங்களுடைய நரம்பு மண்டலம் ரொம்ப சீராக இருக்கும், செயல்திறன் நல்லா இருக்கும், நுரையீரலினுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனேயே உட்காரக்கூடிய ஆசனங்களில் வஜ்ராசனம் முதன்மையானது, அதுக்கப்புறமா வந்து சுகாசனம். இந்த பயிற்சிகளை வந்துட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுடைய டைஜஷன் சீராக இருக்கும்போது தேவையில்லாத கழிவுகள் உடல்ல தங்காது, சீரான செயல்பாடுகள் அதிகரிக்கும். அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா தாடாசனா. தாடாசனா வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுடைய நரம்பு மண்டலத்தை முழுமையா வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம் தான் இந்த தாடாசனாங்கிறது. தாடாசனத்தை நீங்க எங்க வேணா பயிற்சி பண்ணலாம், எந்த நேரத்திலையும் பயிற்சி பண்ணலாம். இதற்கான நேரம் இப்பதான், ராத்திரி நேரத்துல தாடாசனா வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி கூட ஒரு தாடாசனாவை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, பாடியை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தாராளமா போய் நீங்க தூங்க போகலாம். தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது உங்களுடைய காஃப் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான மசில்ஸ், கேஸ்ட்ரோனமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸ் வந்துட்டு புத்துயிர் பெறுது. நம்மளுடைய காஃப் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்ட கால் சதை, அந்த பகுதி வந்து எப்பயும் தொய்வடையாம நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய இன்னொரு ஹார்ட் மாதிரி, அனாட்டமிக்கலா நமக்கு ஒரு ஹார்ட், ஃபங்க்ஷனலா நமக்கு மூணு ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய கால்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும். ரத்தத்தை மேல் நோக்கி இருதயத்துக்கு அனுப்புற அற்புதமான வேலையை இந்த காஃப் மசில்ஸ் செய்யுது. தாடாசன பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது இடுப்புகள்ல சதை விழாதுங்க, உடம்பு வந்து சீரா ஒரே நிலையில இருக்கிறதுக்கு இந்த தாடாசன பயிற்சி ஒரு பெருமளவு உதவியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா அதோமுக ஸ்வானாசனா. அதோமுக ஸ்வானாசனாவை மவுண்டெயின் போஸ், பர்வட்டாசனான்ட்டு சொல்லுவாங்க. அதோமுக ஸ்வானாசனா ஒன்றும் இல்லைங்க, நாய் போல. நாய் வந்து எப்படி குனிஞ்சு கைகளை ஸ்ட்ரெச் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுமோ அந்த மாதிரி நாமளும் குனிஞ்சு அந்த நாய் போலவே நம்ம உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த அதோமுக ஸ்வானாசன மவுண்டெயின் போஸ் நம்ம பண்ணும்போது நம்மளுடைய மேல் உடம்பு, கை ஷோல்டர் தொடர்புடைய மேல் உடம்பு மற்றும் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்களும் முறையா ஸ்ட்ரெச் ஆகுது. ரெண்டு பகுதிகளுமே ஸ்ட்ரெச் ஆகிறதுனால, மசில் ஸ்ட்ரெச் ஆகிறதுனால ரத்தம் சீரா எல்லா பாகங்களுக்கும் பாயும். உடம்பு எனக்கு ஸ்டிஃப் ஆயிடுச்சு, அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்ட்டு நமக்கு அந்த சிரமம் இல்லாம இந்த பயிற்சியை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா வலிகள் குறையுது, இன்ஜுரிஸ் குறையுது, அண்ட் உடம்புல வந்து காத்து தங்காது. அதோமுக ஸ்வானாசனா பயிற்சியை வந்து தினமும் வந்து ஒரு மூணு முறை நாலு முறை நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய எலும்புகளும் அந்த எலும்புகளோட ஒட்டி இருக்கக்கூடிய தசைகளும் சீரா இருக்கும். ஒரே இடத்துல தேங்கி இருக்கிறது இல்லைன்னா வந்து மசில்ஸ் வந்துட்டு சாக் ஆகுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது. போன்ஸ் வலுவடையும், நரம்பு மண்டலத்துக்கு நல்லது, உடம்புல இருக்கக்கூடிய காத்து வந்து ரிலீஃப் ஆகும், மைண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குது, உடம்புல வந்து அனீசியா இருக்கு, தூக்கம் சரியா வரலன்றவங்க அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை காலையில பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உடம்பு எப்பயும் ஒரு ரெஃப்ரெஷ்டா இருக்கும். உட்காந்தே வேலை பாக்குறேன் நானு, எனக்கு வந்து சரியான உடற்பயிற்சி என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும் தினமும் இந்த அதோமுக ஸ்வானாசன பயிற்சியை மவுண்டெயின் போஸ்ட்ல தினமும் ஸ்ட்ரெச் பண்ணாங்க அப்படின்னா அந்த முதுகு தண்டும் புத்துணர்வு பெறுதுங்க, கழுத்து பகுதி ஷோல்டர் பகுதிகளில் வலி ஏற்படுறது குறையும். இதை தாண்டி நெக்ஸ்ட் சொல்லணும்னா சேதுபந்தாசனா. சேதுபந்தாசனா அப்படிங்கிறது பிரிட்ஜ் போஸ், நம்ம படுத்துட்டு கால்களை மடக்கி நம்மளுடைய பட் பிட்ட பகுதியை வந்து நெஞ்சு வரைக்கும் உயர்த்துறது. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா உங்களுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்க்கு நல்லது, இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய பாகங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அங்க வந்து ரத்தம் சீரா பாயும், கழிவுகள் எதுவும் தங்காது. அங்க என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அந்தந்த உறுப்புகள் சரியா வேலை செய்யும். அதாவது எனக்கு டைஜஷன் சரியா நடக்கல, எனக்கு வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெர்னியா இஷ்யூஸ் வந்து வந்துருமோன்ட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறவங்க, இல்லைன்னா வந்துட்டு எனக்கு யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த சேதுபந்தாசனா பயிற்சியை முறையா பண்ணும்போது அவங்களுடைய அந்த உறுப்புகள்ல இருக்கக்கூடிய தேக்கம், கழிவுகள் தேங்கி இருந்தா அது வெளியேறும், அண்ட் சாகிங்க வந்து முறையா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிரும், இளமையா வந்து உணர ஆரம்பிப்போம். இதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மள இடுப்புல இருந்து உயர்த்தி அந்த நெஞ்சு பகுதி வந்து அப்படியே கழுத்துல வந்து வெயிட் போடுங்க. சோ நெஞ்சு பகுதி உயர்த்துறதுனால இது நம்மளுடைய நுரையீரலுக்குமே ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குது. சோ நுரையீரல் வந்து இன்வெர்டடா சிரசாசனம் பண்ணா கிடைக்கக்கூடிய பலன்கள்லாம் இந்த சேதுபந்தாசனா பண்ணும் போதும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு கிளாண்ட். சோ கழுத்து பகுதிகளில் பிரஷர் கொடுத்து தைராய்டு கிளாண்ட தூண்டி விடக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் வந்து இந்த சேதுபந்தாசனா. இதை நீங்க அதிகமா பயிற்சி பண்ணும் போது உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட் சரியா வேலை செய்யும். தைராய்டு கிளாண்ட் பல விதங்களுக்கு மெட்டபாலிசம்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, பாடியோட டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது, அதுக்கப்புறமா

0: உடம்புல வந்து எந்த விதமான மூட் ஸ்விங்ஸ் வருது, கால்சியம் வந்து உடம்புல சரியா அப்சார்ப் ஆகணும் அப்படின்னாலும் தைராய்டு கிளாண்ட சரியா வேலை செய்யணுங்க. நம்மளுடைய பெல்விக் ஆர்கன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளான ஓவரிஸ் வந்து சரியா வேலை செய்யணும்னாலும் உங்களுக்கு தைராய்டு கிளாண்ட சரியா வேலை செய்யணும். இந்த கிளாண்ட அற்புதமா வேலை செய்ய வைக்கிறதுக்கு சேது பந்தாசனா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து புஜங்காசனா. புஜங்காசனா வந்து ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இதை வந்து நீங்க தரையில தான் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த மாதிரி சர்ஜரிஸ் ஆயிருக்கு என்னால தரையில பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்க பெட்ல படுத்துக்கிட்டே கூட இந்த புஜங்காசனா பயிற்சியை தினமும் முறையா பயிற்சி பண்ணுங்க. சரியா இந்த பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்டோமினல் மசில்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ டைஜஷனுக்கு அற்புதமான ஒரு எக்ஸசைஸ் இது. இந்த மாதிரி பீரியட் சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்கு, முதுகுத்தண்டு சம்பந்தமான இஷ்யூஸ் இருக்குன்றவங்க முறையா புஜங்காசனாவை தினமும் பயிற்சி பண்ணும்போது நல்ல பலன் கொடுக்கும். அண்ட் நுரையீரலுக்கு நல்லா வந்து காத்து நிறைய உள்ள போகுங்க. நுரையீரலுக்குள்ள ரொம்ப ஷாலோ ப்ரீதிங் பண்றோம், சரியா மூச்சை உள்ள இழுக்கிறது இல்லை, நானு என்னோட நுரையீரல் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த புஜங்காசனா பயிற்சியை தொடர்ச்சியா பயிற்சி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய காத்து உள்ள போகும், நுரையீரல் நல்லா விரிவடையும், ஷோல்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த சர்விக்கல் ஸ்பான்டலிட்டிஸ் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த புஜங்காசனா பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது அந்த மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி உங்களுடைய அந்த சர்விக்கல் இஷ்யூஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். சோ புஜங்காசனா பயிற்சின்றது ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் பண்ணக்கூடிய, அதாவது கட்டில் மேல கூட படுத்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்க அப்படிங்கறதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் இது. அடுத்து பச்சி மூத்தாசனா. இந்த பச்சி மூத்தாசனா அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பெண்டு, இதை யார் பண்ணக்கூடாது அப்படிங்கறத முதல்ல சொல்லிடுறேன். உங்களுக்கு இடுப்புல ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு, முதுகு தண்டல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க, டிஸ்க் பல்ஜ் ஹெர்னியா இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பெண்டிங்ல வர எந்த ஒரு பயிற்சியுமே தவிர்த்துடுங்க. அதர் தென் தட் இதை வேற யாரும் யாரும் வேணாலும் பண்ணலாங்க. இந்த பச்சி மூத்தாசனா பயிற்சியை நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிறு பகுதி நல்லா வந்து உள்வாங்கும். ஸோ இந்த பயிற்சியை பண்ணும்போது உடம்புல வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து வெளியேறும், நல்ல கசடுகள் வயிற்றுல தங்காது, அது வெளியேறும். ஸோ அப்டமன் வந்து குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பச்சி மூத்தாசனா பயிற்சி பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு நல்ல கசடுகளை வெளியேற்றி அங்க இருக்கக்கூடிய சுரப்பிகள் சரியா சுரக்கிறதுக்கு இந்த பச்சி மூத்தாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த சுகர் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த பச்சி மூத்தாசனா பயிற்சியை பண்ணலாம். அண்ட் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி இது, மனசு அமைதிப்படுத்தும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா சிந்தனை வந்து சீர்படும். அதனால இந்த பயிற்சியை முதுகுல பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்த்து மத்த யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்து வர்றது அர்த்த மச்சேந்திராசனா. இது வந்து ஒரு ட்விஸ்டிங் போஸ், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு காலை மடக்கி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பாக்குறது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பயிற்சியை தொடர்ச்சியா நீங்க பண்ணும்போது உங்களுடைய இடுப்பு பகுதிகளில் தசை வந்து அதிகமா இருக்கு, ஸ்டிஃப்னஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க இதை படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது ஸோ இடுப்புல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் ரிமூவ் ஆகும், அதுக்கப்புறமா வந்து நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி அதிகரிக்கும்.
1: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்றுனர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. இன்றைய புத்தம்புது காலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நேரம் இப்பொழுது 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் இன்றைய நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பிரபல கர்நாடக இசைக்கலைஞர் மதுரை மணி ஐயர் அவர்கள் 1912 அக்டோபர் 25 எம் எஸ் ராமசுவாமி ஐயர், சுப்புலட்சுமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். தகப்பனார் ராமசுவாமி ஐயர் அக்காலத்தில் பிரபலமான இசைக்கலைஞரான வித்வான் மதுரை புஷ்பவனத்தின் சகோதரர். சிறுவயதிலேயே கர்நாடக இசையை ஸ்ரீராகம் பாகவதர் அவர்களிடம் கற்றுக்கொள்ள தொடங்கினார். தொடர்ந்து ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதருடன் தொடர்பு ஏற்பட்டு மதுரை தியாகராஜ சங்கீத வித்யாலயத்தில் மாணவராகச் சேர்ந்தார். ஸ்வரம் பாடுவதில் நிகரற்று விளங்கிய மதுரை மணி ஐயர் அவர்கள் ராக ஆலாபனைகளை தேவையான போது மட்டும் விஸ்தாரமாக பாடுவார். அந்தந்த கிருதிக்கு தக்கவாறு சுருக்கமாகவோ நடுத்தரமாகவோ விவரித்தோ

0: பாடும் திறன் மணி அவர்களின் சிறப்பு. அவரால் பிரபலமடைந்த கீர்த்தனைகள் ஏராளம். நளினகாந்தி, கவுடமல்ஹார், பகுதாரி போன்ற அப்போது அபூர்வமாக இருந்த ராகங்களை சர்வசாதாரணமாக பாடும் திறன் கொண்டவர். சங்கீத நாடக அகாடமி விருது, சென்னை தமிழ் இசைச் சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்ற பெருமையுடையவர். அவர் 1968 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி காலமானார். மதுரை மணி ஐயர் அவர்களின் நிகழ்ச்சியில் TS வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கடம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக
0: வாதாபி கணபதிம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியுள்ளார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராம ஐயர் அவர்கள் கட்டம். இனி தாரிணி தெலுசு கொண்டி சுத்தசாவேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை மதுரை மணி ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டோம். டி எஸ் வேம்பு ஐயர் அவர்கள் உடன் பாடியிருந்தார். லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், பழனி சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் மிருதங்கம், உமையாள்புரம் கோதண்டராமா ஐயர் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: பத்து மணி, இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக் கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு.

0: நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 10:20. ஆகாஷவாணி சென்னை மத்தியாலை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் முத்துச்சிதறல்.

0: டி எம் சவுந்தரராஜனின் குரலில் ஒலித்த அந்த பாடலின் படம் ஆளுக்கொரு ஆசை. நேரம் இப்பொழுது 10:06:05. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல்களை கேட்கலாம்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: முத்துச்சிதறலில் அடுத்து 16 வயது நிலை திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ் ஜானகி.

0: கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல். சில நொடிகளில் தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். ரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிஷாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட்கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைட்டி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது வேலைக்காரன் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒலிக்கிறது உள்ளம் கவர்ந்த கல்வன் திரைப்படத்தில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:12. நேர்கள் இணைந்திருப்பது சென்னை மதியில 760 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள். உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் செந்தும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்தில் மனோஜ் சித்ரா பாடியிருக்கும் இந்த இனிய பாடலை.

நேர்களின் இனிய நினைவிற்கு சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை

0: பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை பிவிஎஸ்சி ஏஹெச் மற்றும் பிடெக் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் பொலியூட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் 17-7-2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பீடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களிலும் காணலாம்.
1: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
2: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
1: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
2: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
1: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
2: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
0: நேர்களே, தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் உரிமை கீதம் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் பாடலை.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 11:35. 30 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது சின்ன வீடு திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நீலேத்தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியுள்ளவர்கள் கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற படம் தென்றலே என்னை தொட.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி.
2: சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. பனிரெண்டு பத்துக்கு சங்கீத சாரலில் கே முத்து அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் தேசிய டயாலிசிஸ் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக, முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம், யோகா பயிற்றுநர் எல் செல்வரத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி, கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள். மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், ஹெஸ் ஹிரண்மயி ஆகியோர். ஜோதி ஸ்வரூபிணி பெரியசாமி தூரன் பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். 3:00 விடுமுறை விருப்பம், தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். 4:00 நதியை தேடும் கடல் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் புவனேஸ்வரி, நடிப்பு ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி பாஸ்கி ஆகியோர். அமைப்பு வி குமார். 5:00 குட்டீஸ் நேரம், மதுரை மாவட்டம் கே கே நகர் மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 கிராமிய தின்றல். விருதுநகர் மாவட்டம் காமாட்சியபுரம் கே காளீஸ்வரி குழுவினர் வழங்கியுள்ள வில்லுப்பாட்டு. 6:40 இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்வாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சிகள் வழக்கம் போல் மொபைல் ஆப்பில் இடம்பெறும். 101.4 சென்னை FM ரெயின்போவில் நேரடி வர்ணனை 6:30 முதல் ஒலிபரப்பாகும். மொபைல் ஆப்பில் 7:00 திரைகானம், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:30 உழவர் உலகம், மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள். பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்களின் உரையினை கேட்கலாம். மெல்லிசை வேளாண் செய்திகள் 8:05, 9:10

15 ஆகிய நேரங்களில் துறைகானம் கேட்கலாம். 10 மணிக்கு ரவிபாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜே ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இவையாவும் இன்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள்.

0: இதுவரை சங்கீத சாரலில் கே முத்து அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். கிருஷ்ணகிரி ஏ அசோக்குமார் அவர்கள் தவில். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய

0: முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஆம் மற்றும் மஸ்கத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர்லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு

0: உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 18ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்க கடற்பரப்பு, கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். நாளை மறுநாள் காற்று இதே வேகத்தில் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 17ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளிலும், 18ஆம் தேதியன்று தெற்கு வங்க கடற்பரப்பின் பல பகுதிகளிலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் கடற்பரப்பில் 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் வினாடிக்கு இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் ராமச்சந்திரபுரம் முதல் கவிட்டி வரை அலைகளின் வேகம் 15 முதல் 18 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 16 முதல் 18 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.1 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. விஜயநகரம் பகுதிகளில் முக்கம் முதல் சித்தப்பள்ளி வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக உயரம் வாய்ப்புண்டு. விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். கே பத்மநாபன் இசையமைப்பில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், பாடியவர் எல் சங்கர் ராஜா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:15. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் இறுதிநிலை சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2.2 லட்சம் புதிய நோயாளிகள் சேர்கின்றனர். இதன் விளைவாக ஆண்டுதோறும் 3 கோடிக்கும் அதிகமான பேருக்கு டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கூடுதல் தேவை ஏற்படுகிறது. டயாலிசிஸ் சிகிச்சையின் அதிக செலவானது அத்தகைய நோயாளிகளை கொண்ட ஏறக்குறைய அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நோயாளிகளுக்கு சிறுநீரக பராமரிப்பு சேவைகளை எளிதில் அணுகக்கூடியதாகவும் கட்டுப்படியாகும் விலையிலும் வழங்குவதற்காக சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் 2016-17 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலும் பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஏழை மக்களுக்காக இலவச டயாலிசிஸ் சேவைகளை வழங்குவதற்காக தேசிய சுகாதார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் 2016 ஆண்டு April 7 தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் ஹீமோ டயாலிசிஸ் சேவைகள் மற்றும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ் சேவைகள் என 2 கூறுகள் உள்ளன. தேசிய சுகாதார இயக்கம் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச தேவைக்கேற்ப ஹீமோ டயாலிசிஸ் சேவை வழங்குவதற்காக டயாலிசிஸ் மையங்களை நிறுவுவதை ஆதரிக்கிறது. பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டம் PMNDP இணையதளம் NHM திட்டத்தின் கீழ் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து டயாலிசிஸ் மையங்களையும் ஒருங்கிணைத்து சிறுநீரக பதிவேட்டை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் இது மாநிலத்திற்குள் மற்றும் நாடு முழுவதும் தரவு பரிமாற்றத்தை உறுதி செய்யும். ABHAN என்பது இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலில் ஒருவர் பங்கேற்பவர் என்பதை தனித்துவமாக அடையாளம் காட்டும் 14 இலக்க எண் ஆகும். ABHA ஆபா எண் ஆனது டயாலிசிஸ் நோயாளிகளுக்கு நாடு முழுவதும் உள்ள சுகாதார வழங்குநர்கள் மற்றும் பணம் செலுத்துவோரால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு வலுவான மற்றும் நம்பகமான அடையாளத்தை உருவாக்கும். ABHA ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு முகவரி என்பது உங்கள் சுகாதார பதிவுகளை டிஜிட்டல் முறையில் பகிரவும் அணுகவும் உதவும் ஒரு தனித்துவமான அடையாளங்காட்டி ஆகும். ABHA எனப்படும் ஆபா சுகாதார அடையாள அட்டையின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்வோம். சுகாதார சூழல் அமைப்பிற்குள் உள்ள பல்வேறு சுகாதார வழங்குநர்களிடையே ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமின்றி ஒருங்கிணைந்த நன்மைகளை வழங்குகிறது. பொது சுகாதார திட்டங்கள் முதல் காப்பீடு திட்டங்கள் வரையிலான அனைத்து சுகாதார பலன்களையும் தனித்துவமான ஆபா எண்ணுடன் இணைக்கலாம். மேலும் இதன் மூலம் சிரமமில்லாத அணுகல், எளிதான PHR பதிவு மற்றும் நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் பதிவு செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருத்தலை தவிர்த்தல் ஆகியவை இதில் அடங்கும். அது மட்டுமின்றி நபர்களை தனித்துவமாக அடையாளம் காணவும் அவர்களை அங்கீகரிக்கவும் மேலும் அவர்களின் சுகாதார பதிவுகளை பல அமைப்புகள் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒருங்கிணைக்கவும் ஆபா எண் பயன்படுத்தப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சேவை என்ற கருத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேவைப்படும் நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் சேவைகளை எளிதாக்கும் நோக்கில் ஒரே நாடு ஒரே டயாலிசிஸ் திட்டம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. காலி இடங்கள் இருக்கும் பட்சத்தில் டயாலிசிஸ் நோயாளிகள் நாடு முழுவதும் உள்ள எந்த ஒரு டயாலிசிஸ் மையத்திலும் டயாலிசிஸ் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம். PMNDP அதாவது பிரதம மந்திரி தேசிய டயாலிசிஸ் போர்ட்டலின் சுகாதார வசதி பதிவகம் என்பது நாட்டில் உள்ள நவீன மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளை சார்ந்த சுகாதார வசதிகளின் ஒரு விரிவான தரவு தொகுப்பாகும். இதில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள், நோயறிதல் ஆய்வகங்கள் மற்றும் படமெடுப்பு மையங்கள், மருந்தகங்கள் போன்ற பொது மற்றும் தனியார் சுகாதார வசதிகளும் அடங்கும். பதிவு செய்வதன் மூலம் சுகாதார மையங்கள் இந்தியாவின் டிஜிட்டல் சுகாதார சூழலுடன் இணைந்து ஒரு தேசிய தளத்தில் பட்டியலிடப்படும். இது சுகாதார மையங்களை கண்டறிவதை மேம்படுத்துவதன் மூலம் சுகாதார சேவைகளை நாடும் குடிமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தும்.

0: Metcalf capped two clinical counter-attacking moves as the Socceroos claimed all 3 points. Australia remained compact and organised throughout the contest, frustrating their opponents and capitalising on their chances. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10, ஆகாஷ்வாணி. கனிந்த வாழ்வு, முதுமை இனிதாக. முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நான் 1980 வந்துட்டு தனியார் வங்கியில் ஜாயின் பண்ணேன். இடத்தால 35 வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறேன். சென்னை, பெங்களூர், டெல்லி, பாம்பே, ராஜ்கோட், அகமதாபாத், மதுரை இந்த மாதிரி நகரங்களெல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த நகர அனுபவங்கள் உண்டு. ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட், அதாவது எனக்கு 2014 வந்துட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆனேன். அதுக்கு பின்னாடி நான் வந்து ப்ரொபஸ் கிளப்னு ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனில் ஒரு மன்றத்தில் ஜாயின் பண்ணேன். இது வந்து முதியோர் மன்றம், முதியோர் சங்கம். இந்த சங்கம் வந்துட்டு எனக்கு என்னுடைய நண்பர் அதை வந்து அறிமுகப்படுத்தினார். அதன் மூலமாக அந்த சங்கத்தில் நான் 2014 ரிட்டையர் ஆன பின்னாடி உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதிலிருந்து அந்த சங்கத்துடைய சேவைகள் எனக்கு ரொம்ப பிடித்தது. அதனால் சங்கத்தோடு இணைந்து ஏறத்தால 15 வருடங்கள் அதில் வந்து ஒரு மெம்பர், ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பர், 2 தடவை உதவி செயலாளர், 1 தடவை செயலாளர், தென் வைஸ் பிரசிடென்ட், இப்பொழுது பிரசிடெண்டாக இருக்கிறார்.
3: ரொம்ப நல்லது சார். இப்போது முதியோர்கள் அப்படின்ட்டு நம்ம பொதுவாக பார்த்தோம்னா முதியோர்களுக்கு இந்த மாதிரியான மன்றங்கள், கிளப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு குழுவாக சேர்ந்து இயங்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவைப்படுதுங்க?
2: கண்டிப்பாக இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. 58 வயசில் சில பேர் ரிட்டையர் ஆகிறாங்க, சில பேர் 55 வயசுலேயே வந்து ஓய்வு பெற்றாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏறத்தால 75, 80, 90 வருடங்கள் வரைக்கும் நம்ம வந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து அந்த மன்றத்தில் ஜாயின் பண்ணலைன்னா நம்மளுக்கு வந்து தனிமை வாட்டிவிடும், நம்மளுக்கு மனதை கெடுத்து விடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு, லோன்லினஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மன்றத்தில் சேரணும். மன்றத்தில் சேர்ந்துட்டு நம்ம அதில் வந்துட்டு நம்மளுடைய உதவிகளை செய்யலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைகளை அதில் வந்து ஹெல்ப் பண்ணி சமூகத்துக்காகவும் இந்த மன்றத்துக்காகவும் மூத்த குடியவர்களுக்காகவும் நம்ம வந்து இதை வந்து பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம்.
3: இப்போது மன்றங்கள் அப்படிங்கும்போது அதில் வந்து சேரும்போது அந்த ஒரு ஏஜ் குரூப் அப்படிங்கிற மாதிரி ஒத்த வயதினர் வந்து சேர்ந்து அவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய உணர்வுகளை வந்து பரிமாறிக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இதே வந்து இப்போ குடும்பமாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த மாதிரி சரியாக இருக்குமா? இந்த தனிமையை வந்து போக்கிக்கிற அளவுக்கு குடும்பமே போதுமானதாக இருக்குமா இருக்காதா, அல்லது இந்த மன்றங்கள் அவசியம் தேவையா?
2: மன்றங்கள் மிகவும் அவசியம். ஏன்னா குடும்பத்தில் பார்த்தா மகன் மகள் எல்லாரும் வந்துட்டு இந்த காலத்தில் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஈவன் பேரன் பேத்திகளில் கூட ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு அந்த மாதிரி போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து வீட்டில் இருக்கணும். எவ்வளோ நேரம் நம்மளால் வீட்டில் வேலை பார்க்க முடியும்? ஒரு கொஞ்சம் வேலைகளை பார்க்கலாம், அப்புறமேலுக்கு தனிமை தான் இருக்கும். நிறைய நேரம் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் நம்ம வந்துட்டு அதை வந்து கண்டிப்பாக தனியாகவே இருந்துட முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில், அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம ஒரு மண்டலத்தில் சேர்ந்தாகணும். சேரலைன்னா நம்மளுக்கு வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கும்.
3: இந்த மன்றத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி முதியவர்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வையும் அவர்களுக்கு வந்து அந்த நேரத்தை அவர்கள் செலவிடுவதற்கும் யூஸ்ஃபுல்லாக, ப்ரொடக்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி செலவிடுவதற்கும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்?
2: மன்றத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன்றத்தில் ஒரே கருத்து உள்ள அல்லது ஒரே ஏஜ் உள்ள ஆட்களில், வயது உள்ள ஆட்கள் தான் சேருவோம். சேரும்போது அல்மோ கருத்துக்களும் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். அந்த அனுபவத்தை அந்த வைத்து கொண்டு நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நம்மளுடைய ஈக்குவலாக வயசு இருக்கிறவங்களோட நம்மளோட சேர்ந்து நட்புறவை பாராட்டி கொள்ளலாம். நம்மளுடைய பழைய அனுபவத்தையும் மற்ற காரியங்களையும் அதை கொண்டு வந்து நாம் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் முக்கியம், சொசைட்டி ஹெல்ப் பண்ணலாம், அது ஒரு பாயிண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிளப் வந்துட்டு லைப்ரரி வச்சுருப்பாங்க, விளையாட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம முதியோர்களுக்கு வந்து ஊக்குவிக்கும். அதற்கடுத்து நிறைய டூரெல்லாம் போவாங்க. அப்புறம் இயல் இசை நாடகம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இசை விழாக்கள், ஒரு மாநாடுகள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு மக்கள், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து, முதியோர்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஒரு போட்டிகள்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா கேரம், செஸ்
3: விளையாட்டு
2: போட்டிகள்லாம் நடக்கும். அப்புறம் வந்து பேச்சு போட்டிகள்லாம் வைப்போம். இதெல்லாம் வச்சுட்டு அவங்கள நல்லா ஊக்குவிப்போம். அவங்களுக்கு வந்து லோன்லினஸ் இல்லாமல் அவங்க நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக டிகிரிஃபைட்

0: அவங்க வந்து அங்கே இருக்கலாம்.
1: அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இருக்கிறதுனால அந்த வயதானது அப்படிங்கறது ஒரு தெரியாம இருக்கும் இல்லைங்களா?
0: எஸ்
1: இப்போ இந்த மாதிரி மன்றங்கள் மூலமாக முதியோர்கள் ஒன்றிணைந்து சமூகத்திற்கு வந்து உதவிகரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க, அது எந்த வகையிலாம் உதவிகரமாக இருக்கலாங்க?
0: சமூகத்துக்கு வந்துட்டு ரெண்டு மூணு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, நிறையா பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்க, சில பேர் ஆர்டினரியாக பென்ஷன் வாங்குறவங்களும் இருப்பாங்க, பணம் குறைவாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள், ஒரே சங்கத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நிறையா மக்களுக்கு வந்து சேவை செய்யலாம். எப்படி பண்ணலான்னா, இப்போ பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப்லாம் வந்து கொடுத்து உதவலாம். அதுக்கடுத்தான் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து உதவி செய்யலாம். இப்போ நாங்கள்லாம் எங்கள் கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 10,000 ரூபா கொடுக்கலாம், அந்த மாதிரி வந்து எங்கள் கிளப்பில் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து ஒரு வீல் சேர் வாங்குறது, அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ரெயில் வீட்டில் ஏதாவது தேவைப்பட்டால் போடுறது, வேறு மெடிசின்ஸ் வந்து வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது ப்ளஸ் வந்துட்டு நிறையா வந்து
1: பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கு
0: வந்து ஸ்காலர்ஷிப் வந்து நாங்கள் கொடுக்குறோம். எடுத்தால எங்கள் கிளப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2019 500 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இப்போ சமீபத்தில் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் 200 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். ஸோ இந்த வந்து சீனியர் சிட்டிசன் அதில் ஃபண்டு பண்ணுறாங்க, அந்த ஃபண்டில் வர வட்டியை தான் நான் வந்து டெபாசிட் போட்டு அந்த வர்ற வட்டியை நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து உதவுறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணுறோம், சீனியர் சிட்டிசன் மெடிக்கல் ஹெல்ப்பும் பண்ணுறோம். அந்த மாதிரி
1: முதுமை முதிய வயதுலேயும் வந்து அவர்களுக்கு ஒரு அந்த மன நிறைவு இருக்கும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக
1: வந்து நம்ம சமூகத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவு இருக்கும். இப்போ முதியோர் அதாவது 60 வயது ஆகிட்டது முதியோர் அப்படின்னாவே அவங்க வந்து அந்த ப்ரொடக்டிவ் அப்படிம்பாங்க, சமூகத்தில் வந்து பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அது மாதிரி அந்த பொருளாதார பங்களிப்பு அவங்க மறுபடியும் வந்து சம்பாதிக்கிறதோ, தொழில்கள் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் திறமைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு குழுவாக அந்த மாதிரிலாம் தொழில் தொடங்கி அதெல்லாம் செய்ய முடியுங்களா? அப்படிங்க
0: பண்ணலாம் சார், இது வந்துட்டு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம மேலை நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 வயசு வரைக்குமே சில வேலை பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆன பின்னாடி நிறைய பேர் பார்ட் டைம் ஜாப் போகிறாங்க, சில பேர் பிஸ்னஸ் அவங்க தெரிஞ்ச தொழிலை வந்து பிஸ்னஸை கன்யூ பண்ணுறாங்க, சில பேர் அட்வொகேட் வக்கீல் படித்தவங்க வக்கீல் வேலையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்தா சும்மா வீட்டில் இருக்க முடியாது, சம்திங் யூ ஹவ் டு டூ இட். அதனால நம்ம வந்து அதை வந்து பார்க்கறது தப்பு கிடையாது. ஏன்னா சொசைட்டிக்கு வந்துட்டு நம்ம வி ஹவ் டு கிவ் சம்திங் பேக். சொசைட்டி வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளையா இருந்ததுலேருந்து கல்லூரியிலேருந்து வேலை பார்த்ததுலேருந்து நம்ம நிறைய வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளும் சொசைட்டிக்கு வி ஹவ் டு கிவ் இட் பேக். அது எந்த மூலமும் பண்ணலாம், நம்ம வேலை பார்த்து சம்பாரித்து திருப்பி சொசைட்டி கொடுக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏற்கனவே உதவி பென்ஷன் வரும், இல்லை மற்ற இதில் வச்சுட்டு நம்ம உதவி செய்யலாம்.
1: அந்த 60 வயது அப்படின்ட்டு சொன்னோம்னா அந்த காலகட்டம் வரைக்கும் எவ்வளவோ திறமைகள் வந்து அவர்களுக்கு வளர்ந்துருக்கும், வளர்த்துருப்பாங்க. அந்த திறமைகள்லாம் மறுபடியும் அதை வந்து பயன்படுத்தி அந்த சமூகத்துக்கு வந்து பயனுள்ளதாக மாற்ற முடியும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா 60 வயசில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், நம்மளை ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம்.
1: அதனால் அவர்களுடைய அந்த அறிவு திறமை அப்படிங்கிறது ஒன்று சமூகத்துக்கு பயன்படணும், அதே போல் அவர்களுடைய அறிவு திறமையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதும் செய்யலாம் இல்லைங்களா?
0: இந்த மாதிரி நிறைய அறிவு சார்ந்த முதியோர்கள் இருக்கிற இடத்துல அவங்க வந்து நிறைய வந்து கோச்சிங் வந்துட்டு கொடுக்கலாம், பூவர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கலாம், இல்லை ஈவன் சொந்த நம்ம மெம்பர்ஸ் ஓன் மெம்பர்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு கூட அவங்களுடைய ஃபீல்டை பற்றி சொல்லலாம், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் டூரில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, டூர் கூட்டிகிட்டு போவாங்க, சில பேர் ஐஐடியில் படிச்சிருப்பாங்க, ஈவன் ஐஐடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே உள்ள விஷயங்கள்லாம் காமிப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கவுங்க ஃபீல்டில் உள்ளவங்க கண்டிப்பாக அதை பண்ணலாம் சார்.
1: அடுத்தது அவங்க வந்து இந்த உடல் நலனை வந்து பார்த்துக்கணும், அந்த மாதிரி உடல் நலனை பார்த்துக்கிறதுக்கு அவங்க என்னென்னலாம் செய்யலாங்க?
0: உடல் நலத்தை பேணி காக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆக்சுவலாக ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு 60 வயசு ஆகுதுன்னா அப்போ உடல் நலம் நல்லா இருந்தால்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு மெச்சூரிட்டி நிறையா இருக்கும், நம்மளுக்கு வந்து நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா நம்ம ரிட்டையர் ஆன பின்னாடி நிறையா நேரம் இருக்கும், அந்த சமயத்தில் உடல் நலம் நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம பேர பிள்ளைகளுக்கு கூட சொந்த குடும்பத்தில் கூட அவங்களுக்கு நிறையா படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, வெளியே கூட்டிகிட்டு போகிறது, விளையாட கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி இதில் பண்ணலாம். சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு சில ஏரியாக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா புவர் பீப்புள் நிறையா இருப்பாங்க, அந்த சமூகத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க நிறையா பண்ணலாம், விஷயங்களை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உடல் நலத்தை கண்டிப்பாக பேணி வச்சுக்கிறணும். அந்த உடல் நலத்தை பேணுறதுக்கு அவங்க வந்துட்டு நல்ல சரியான உணவு எப்போவுமே சாப்பிட வேண்டும், சரியான சீரான உடற்பயிற்சியும் வேண்டும், அந்த மாதிரி வச்சுக்கிட்டாங்கன்னா உடல்நலம் நல்லா இருக்கும். எப்போவுமே
1: சரியான தூக்கம், சரியான உணவு,
0: உணவு இருக்க வேண்டும், சரியான தூக்கம் வேண்டும், சரியான உடற்பயிற்சியும் வேண்டும்,
1: உடற்பயிற்சி நடைப்பயிற்சி முதியோர்கள்லாம் இப்ப இந்த மாதிரி மன்றங்கள்லாம் இருக்கும்போது அவங்க நிறைய பேர் சேர்ந்து கூட அந்த நடைப்பயிற்சி எல்லாம்

0: மேற்கொள்ளலாம் இல்லைங்களா?
1: ஆமா கண்டிப்பா. இது ஒரு எங்க கிளப்ல வந்துட்டு நாங்க வாக்கத்தான் சொல்லுவோம். நாங்க வாக்கத்தான் சொல்லிட்டு எப்படியும் ஒரு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த இதை கூட வாக்கத்தான் வந்து பண்றோம். ஐஐடி மெட்ராஸ்ல வாக்கத்தான் பண்ணுவோம், சேத்பட் இதில் இருக்க ஈக்கோ பார்க் இருக்கு அதில் பண்ணுறோம், அப்புறம் வந்து பெசந்த் நகர் பீச்சுக்கு போகிறோம், அண்ணா நகர் டவர் பார்க்கில், அப்புறம் வந்துட்டு நிறைய இடங்களுக்கு நாங்கள் போய் அப்பகப்ப நடை பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள்.
0: அதே போல் இந்த ஹெல்த் செக்அப், இந்த உடற் பரிசோதனை அப்படிங்கிறது அது அவசியம் இல்லை?
1: ஆமாம், உடற்பரிசோதனை வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலகட்டத்தில் நிறைய வியாதிகள் நம்மளுக்கு வந்து உடனே வந்துடுது, இல்லை கொஞ்சம் லேட்டாக கூட வரலாம். நம்ம சீனியர் சிட்டிசன் முதியோர்கள் வந்துட்டு அதை ஏலியராகவே நம்ம உடம்புல என்னென்ன வியாதி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா முன்னாடியே அந்த வியாதி தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக அதை குணப்படுத்திக்கலாம். அதுக்காக எவ்ரி இயர் நம்ம வந்துட்டு ஒரு மாஸ்டர்கள் செக்அப் பண்ணால் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நல்லது. அதை கண்டிப்பாக எல்லா முதியவர்களும் கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும்.
2: இதுவரை முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் எம் அண்ணாதுரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் அடுத்து முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: முதியோர் நலம்கான பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முதியோர்களோட தூக்கமின்மை பிரச்சனையையும் மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் எப்படி தீர்க்கிறது யோக பயிற்சி மூலமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட நரம்பு மண்டலங்கள் எப்போ வலிமை இழக்குதோ அப்பதான் இந்த மாதிரி மறதி அப்படிங்கிற விஷயமும் தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயமும் நமக்கு நிறையவே இருக்கு. இப்போ வந்து முதியோர்களுக்கு மட்டும் இல்லாம சின்ன வயசுல கூட நிறைய பேருக்கு தூக்கம் வர்றது இல்லை. அதுக்கு நிறைய நம்ம சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முதியோர்களுக்கான பயிற்சி, இளையவர்களும் பண்ணலாம். இது முதல்ல பண்ணக்கூடிய பயிற்சி அத்தக்காடி சக்கராசன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே பக்கவாட்டுல வளைகிற பயிற்சி எல்லாமே எதுக்கு உதவும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த உதவும். சோ முதல் பயிற்சி அர்த்தக்காடி சக்கராசன். கால்களை வந்து இடுப்பு அளவுல ஓபன் பண்ணிட்டு நேரா நிமிந்து நின்னுட்டு உங்களோட இடது கைய இடுப்புல வைக்கிறோம். இடது பக்க இடுப்புல வலது கைய நல்லா உயர்த்தி காது பக்கத்துல, வலது காது பக்கத்துல வச்சுட்டு நல்லா மூச்சு வாங்கிட்டு மெதுவா இடது சைடு வளைறோம். இது வந்து அர்த்த காடி சக்கராசன் சொல்றோம். ஒரு ஹாப் சக்கரத்திலையும் பாதி சக்கரம், கால் சக்கர அளவு அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுக்கு பேர் அர்த்தக்காடி சக்கராசன். முதல்ல இடது கை இடுப்புல வச்சிருக்கோம், வலது கை காதை ஒட்டி வச்சுட்டு நல்லா இடது சைடு வளைறோம். இது வந்து நல்லா மூச்சு வாங்கி மெதுவா விட்டு 15 கவுண்ட் ஸ்டே பண்றோம். அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வலது கையை இடுப்புல வச்சுட்டு இடது கைய காது வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டி நல்லா முடிஞ்ச அளவுக்கு வலது சைடு பெண்ட் பண்றோம். இதுக்கு பேரு அர்த்தக்காடி சக்கராசன். ரெண்டு பக்கமும் 15 கவுண்ட் மெதுவா ஆரம்பிச்சு ரிலாக்ஸா பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய பயிற்சி வந்து திரிகோணாசன் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புல அந்த பயிற்சி பண்றப்போ 3 கோணங்கள் தெரியும். சோ நம்மளால எவ்வளவு முடியுமோ பண்ணலாம். ரொம்ப வலிக்காம அதே நேரத்துல ரிலாக்ஸா பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேலன்சிங் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கால்களை நல்லா ஒரு 1.5 meters அளவுக்கு ஓபன் பண்ணிட்டு ரெண்டு கையும் சைட்ல தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு வச்சுக்கிறோம் அகலமா. இப்போ என்ன பண்ண போறோம்னா நல்லா மூச்சு வாங்கிட்டு இடது கைய இடது சைடு கால் இருக்கு இல்லையா இடப்பக்கமா நல்லா வளையிறோம். இப்போ கை போய் கணுக்கால் வரைக்கும் கை கீழே இறங்கலாம், முடிஞ்சா தர வரைக்கே போகலாம். நமக்கு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு சைட்ல வளைங்க. இப்போ வலது கை வந்து மேல திரும்பி வலது கைய பாக்கணும். இதுக்கு பேர் திரிகோணாசன். ரெண்டு கையும் ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணிருக்கோம். நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விட்டுட்டு இடது சைடு பெண்ட் பண்ணி வலது கைய பாக்குறோம் திரிகோணாசன். இதுல 15 கவுண்ட் நல்லா மூச்சு வாங்கி விட்டதுக்கு அப்புறமா வலது சைடு பண்ண போறோம். கை ரெண்டும் ஷோல்டர் லெவல், நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு மூச்சு விட்டுக்கிட்டே வலது சைடு வளைறோம். மேல உள்ள இடது கைய பாக்குறோம் திரிகோணாசன். இது ரெண்டு பயிற்சியுமே நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள் பயிற்சி தான். என்ன பண்ணுங்க அப்படின்னா நார்மலா என்னால நிக்க முடியும், எனக்கு பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க நார்மலா நின்னுக்கலாம். பேலன்ஸ் இல்லாதவங்க ஜன்னல் இருக்குன்னா ஜன்னல் பக்கத்துல போய் நின்னுட்டு ஜன்னலை புடிச்சுக்கங்க. புடிச்சிட்டு கால்களை ரெண்டு பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு வாங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க குதிங்கால தூக்குறோம், மூச்சு விடும் போது குதிங்கால கீழே வைக்கிறோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் அப் பண்றோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன். என்னால முடியும் அப்படிங்கிறவங்க கைய வந்து காது வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இன்ஹேல் ஹீல்ஸ் அப், மூச்சு வாங்கிட்டே ஹீல்ஸ் லிஃப்ட் பண்றோம், மூச்சு விட்டுக்கிட்டே ஹீல்ஸ் டவுன் பண்றோம். சரிங்களா, இந்த மூவ்மெண்ட் ஒண்ணு சேர்ந்து பண்ணலாம். இது பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து தலைக்கு நிறைய போகும், நம்மளோட யாபக மறதி குறையும். சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது உட்கார்ந்த நிலை பயிற்சியில ஜனு சிரசாசன் அப்படின்னு சொல்லுவோம். ஜனு சிரசாசன், ஜனு அப்படின்னா முட்டி, சிரசுனா தலை. இப்போ ரெண்டு காலும் நீட்டி உட்கார்ந்துருக்கோம். இடது காலம் அடிச்சு வலது தொடை இருக்கு இல்லையா தொடை பக்கத்துல வச்சுக்கிறோம். இடது பாதம் வந்து வலது தொடைய ஒட்டி இருக்கணும். இப்போ இடுப்பு அளவுல வலது கால் நேரா நீட்டி இருக்கோம். நல்லா மூச்சு வாங்கிட்டே ரெண்டு கையும் உட்கார்ந்த நிலையில நல்லா மேல உயர்த்தி மூச்சு விட்டுக்கிட்டே குனிஞ்சு வலது பாதத்தை தொடுறோம். இதுக்கு பேரு ஜனு சிரசாசன். ஓகேங்களா, முதல்ல இடது காலம் அடிச்சு வலது தொடைய ஒட்டி வச்சுக்கிறோம். வலது கால் வந்து இடுப்பளவுல இருக்கணும், வெளியே போகாம மறுபடியும் நல்லா மூச்சு வாங்கி கைய மேல லிஃப்ட் பண்ணி மெதுவா மூச்சுட்டுக்கிட்டே ரெண்டு கையும் போய் வலது பாதத்தோட விரல்களை தொடலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடுங்க, எவ்வளவு முடியுதோ தொடலாம். ஓகேங்களா, இதே மாதிரி வலது கால் மடிச்சு இடது தொடைய பக்கத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இடது காலை தொட போறோம். இப்போ இதோட ஆசனாவோட ஃபுல் பொசிஷன் என்ன அப்படின்னா உங்களோட முட்டியும் தலையும் தொட்டிருக்கணும். நம்மளால அவ்வளவு

0: ஓட முடியலனாலும் பரவாயில்ல, எவ்வளோ முடியுதோ அந்த பொசிஷனில் ஸ்டே பண்ணுறோம். ரெண்டு பக்கமும் 15-15 தடவை நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸாக விடணும். இதுக்கு பேர் ஜனுசிரசாசன். நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது பச்சுமூத்தாசன். ரெண்டு கால்களையும் சேர்த்து ரிலாக்ஸாக நீட்டிட்டு நல்லா மூச்சு வாங்கி மெதுவாக முன்னாடி குனிஞ்சு ரெண்டு கையாலையும் ரெண்டு பாதத்தையும் தொடணும். உங்களால எங்கே தொட முடியுதோ தொடலாம். இந்த பொசிஷன் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக முதல்ல உங்களோட முதுகு தண்டுவடம் வந்து வலிமைப்படும். அப்போது நிறைய பிளட் சர்க்குலேஷன் பிரெயினுக்கு போகும். அதனால இதுவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நம்மளோட தூக்கமின்மையும் மறதியும் போகிறதுக்கு. சரிங்களா, இந்த பயிற்சி போக நார்மலா படுத்துட்டு படுத்த நிலை பயிற்சி இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எப்பவுமே படுத்துட்டு பயிற்சி பண்றப்போ நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ஸ்டமக்ல இருந்து மேல தலை வரைக்கும் நிறைய போகும். ரிலாக்ஸா படுத்துக்கங்க, கை ரெண்டையும் பக்கவாட்டில் அதாவது உங்க உடம்பு ஓட்டி வச்சுக்கோங்க. எவ்வளவு தூரம் முடியுமோ இடது காலை தூக்கி அதே இடத்துல வச்சு ஸ்டே பண்ண போறோம். 90 degreesன்னு சொல்லுவோம். இடது கால் எவ்வளவு முடியுமோ தூக்கி 90 degrees ஸ்டே பண்ணி நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுங்க. அப்ப இடது காலை இறக்கிட்டு தென் வலது கால், வலது காலை லெஃப்ட் பண்ணி ஒரு 15 count நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுங்க. இப்போ ரெண்டு காலம் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு உங்களால முடிஞ்சா ரெண்டு காலையும் அப்படியே தூக்கலாம். தூக்கி ரெண்டு காலும் மேல 90 degrees வச்சு ஸ்டே பண்ணலாம். முடியாதவங்க காலை மடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு காலா மேல லிஃப்ட் பண்ணுங்க. இப்ப ரெண்டு காலும் மேல தூக்கிடுவோம். தூக்குனதுல 15 count நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விட்டு 15 count வந்து அதே பொசிஷன்ல ஸ்டே பண்ணி ரிலாக்ஸ் பண்ண போறோம். இது பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு நிறைய கிடைக்கும். சரியா, அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஞாபக மறதிங்கிற விஷயமும் தூக்கமின்மைங்கிற விஷயமும் நல்லா கம்ப்ளீட்டா குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது குப்புறப்படுத்த நிலையில உள்ள பிராக்டிஸ். அது என்ன அப்படின்னா, குப்புறப்படுத்திட்டு உங்க கைகள் இரண்டையும் கோர்த்துட்டு சின்ன கடியில அதாவது நாடிக்கடியில வச்சுக்கோங்க. ரெண்டு கையும் கோர்த்து நாடிக்கடியில வச்சுக்கிறோம். ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு இடது காலை மட்டும் மேல தூக்கணும். இடது கால் மட்டும் தூக்குறோம். இது வந்து உங்களோட முதுகு தண்டுவடத்தை ரொம்ப வலிமைப்படுத்தும். இடது கால்களை தூக்கி 15 count நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுறோம். அதுக்கப்புறமா இடது காலை இறக்கிட்டு வலது காலை தூக்கி 15 count நல்லா மூச்சு வாங்கி ரிலாக்ஸா விடுறோம். நம்ம இப்ப பண்ண எல்லா பயிற்சியுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்தை அதாவது நரம்பு மண்டலத்தை வலிமைப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு முதுமையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இது பண்றதுனால குறையும். சரியா, அடுத்து இதுக்கான பிராணாயாம பயிற்சி என்ன அப்படின்னா, இடது பக்கம் மூச்சு வாங்கி இடது பக்கம் உடம்புறோம். இதுக்கு பேர் சந்திரநாடி அப்படின்னு சொல்லுவோம். எப்பவும் இடது பக்கம் மூச்சு வாங்கி விடுறப்போ நம்மளோட வலது மூளை நல்லா வேலை பார்க்கும். ஆட்டோமேட்டிக்கா மனசு ரொம்ப அமைதியாகும். சோ இப்ப நம்ம பண்ண போற பிராக்டிஸ் வந்து, உங்களோட வலது கை எடுத்துக்கங்க. வலது கை கட்டவிரலால வலது மூக்க அடைச்சுக்கங்க. இடது மூக்கு வழியா நல்லா மூச்சு வாங்குங்க. மெதுவா மூச்சு விடுங்க. மூச்சு வாங்குற சத்தமும் கேட்க கூடாது, மூச்சு விடுற சத்தமும் கேட்க கூடாது. அப்போ மூச்சு வாங்கும் போது மூக்கு பக்கத்துல ஒரு மாவு வச்சிருந்தீங்கன்னா மாவு அசைய கூட கூடாது. அந்த அளவுக்கு ரிலாக்ஸா மூச்சு வாங்கி மெதுவா விடணும். சரியா, இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் தூக்கம் வர்றதுக்கு. கடைசியா முத்திரை. என்ன முத்ரா பண்ண போறோம்னா, சூன்ய முத்ரா. சூன்யம் அப்படின்னா எம்டி அப்படின்னு அர்த்தம். சரியா, மனச எம்டி பண்றதுக்கான பயிற்சி இது. இது பண்றதுனால நைட்டு தூக்கம் நல்லா வரும் எல்லாத்துக்கும். என்ன பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மிடில் ஃபிங்கர் அதாவது நடுவிரலை மடிச்சு கட்டவிரலுக்கு அடியில, கட்டவிரலுக்கு அடியில கடைசியில ஒரு வர இருக்குல்ல அதுல வச்சுக்கிறோம். வச்சுட்டு கட்டவிரலை அந்த விரலுக்கு மேல வச்சுக்கிறோம். சூன்ய முத்ரா. சூன்ய முத்ரா பண்றப்போ ரெண்டு கையிலையும் பண்ணணும். இதை எப்ப பண்ணலாம் அப்படின்னா, முடிஞ்சா பகல்ல ஒரு வேளை பண்ணலாம். காலையில 5 மணியிலிருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் எப்பனாலும் பண்ணலாம். சாப்பிட்டிருந்தா 1 மணி நேரம் பிரேக், மத்தபடி எந்த நேரம்னாலும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா என்னால அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னா, அட்லீஸ்ட் படுத்துட்டு ரிலாக்ஸா படுத்து ரெண்டு கையிலையும் உங்களோட நடுவிரலை மடிச்சு கட்டவிரல் கடையில் வச்சு அப்படியே படுத்துருங்க. எவ்வளவு நேரம் முடியுமோ அப்படியே ரிலாக்ஸா கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ரிலாக்ஸா தூங்கிடலாம். கை அதுவே வந்துட்டா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் செய்யாது, ரிலாக்ஸா தூங்கலாம். இப்போ இந்த தூக்கக்கான பயிற்சி மட்டும் ஒரு 10 நாளாச்சும் பண்ணாதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். தூக்கமே வராதவங்க திடீர்னு ஒரு நாள் நான் முத்ரா பண்ணிட்டு தூக்கம் வந்துருமா அப்படின்னா, இல்ல ஒரு 3 நாள்ல இருந்து 5 நாள் ரொம்ப கிரானிக்கா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க ஒரு 10 நாள் வரைக்கும் பயிற்சி பண்ணுங்க, நல்லா டிஃபரன்ஸ் தெரியும்.
1: இதுவரை முதுமை இனிதாக யோக பயிற்சியாளர் எல் செல்வரதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.

நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன், அமைப்பு எஸ் முருகேசன்.

நேரம் 1:38 15 திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். சித்ரா சுதா ரகுநாதன் பாடியுள்ள பாடல், படம் கல்கி.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58 044-249-8-64-58
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.
3: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது.

0: உள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120 மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திரமோடி 2 பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலைவில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ்கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனைக் கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவேர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு J.P. Nadda தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி. நேரம் 1:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி
4: கேளுங்க கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம்,

0: அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
4: அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். ட்ரை ஐஸ் என்று சொல்லக்கூடிய உலர்ந்த கண்கள் அல்லது வறண்ட கண்களை பற்றி ஒரு சிலர் கேட்டிருந்தார்கள். கண்களில் உள்ள கண்ணீர் என்று சொல்லப்படும் டியர்ஸ், இதன் குறைபாடுனால ஏற்படுவதுதான் இந்த ட்ரை ஐஸ். இது அழுதாதான் கண்ணில இருந்து கண்ணீர் வரணும் அப்படின்னு இல்ல, நம்ம கண்ணினுடைய ஒரு நீர்த்தன்மை, நீர் பசையை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த கண்ணீர் என்று சொல்லக்கூடிய டியர்ஸ் வந்து நமக்கு மிக மிக உதவியாக இருக்கிறது. இதனால்தான் நாம் நம்மளையே அறியாமல் பல முறை வந்து கண்ணை சிமிட்டுகிறோம். இந்த கண்ணை சிமிட்டும் போது இந்த கண்ணீர் வந்து கண்ணை சுற்றி வரும், அதனால இந்த உலர்ந்த தன்மை வராமல் போகும். இந்த கண்ணீர் எப்பொழுது கண்ணில் குறைகிறதோ அப்பொழுது இந்த கண்ணில் உலர்வு தன்மை கண்டிப்பாக வரும். நிறைய தொலைக்காட்சி பார்ப்பது, கம்ப்யூட்டரை பார்ப்பது, செல்போன் பார்ப்பது, இருசக்கர வாகனம் ஓட்டும் போது கண்ணாடி போடாமல் இருப்பது, கொலஸ்ட்ரால் அல்லது ஸ்டெராய்டுக்கு மாத்திரைகள் சாப்பிடுவது கூட இதை உருவாக்கும் என்று சொல்லுகிறார்கள். நெய் அல்லது எண்ணெய் உட்கொள்ளாமல் இருத்தல், அறவே நிறுத்தி விடுதல், இந்த மாதிரி கொழுப்பு சத்தே இல்லாமல் சாப்பாடு சாப்பிடுவது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த கண்ணீர் இல்லாமல் போகலாம். தண்ணீர் சரியாக குடிக்காமல் இருப்பதனால் கூட லாங் ரன்ல இது வரலாம். இதுக்கு வந்து நோய் குறிகள் அப்படின்னு பார்த்தா, இதனால வந்து கண்ணில் அரிப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், கண்ணு சிவந்து போகும். சில பேருக்கு இந்த கண்ணை மூடி திறந்தாலே அந்த உலர்வு தன்மை அப்படியே தென்படும், அவங்களால அதை உணர முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ட்ரை ஐஸ்ல பார்க்க முடியும். இது நிறைய பேருக்கு வரும், கெரட்டோ கன்ஜக்டிவைட்டிஸ் அப்படின்னு இது சொல்லுவாங்க சில பேர். இது வந்து ஒரு நாளடைவுல இது வந்து சில பெரிய பிரச்சனைகள்ல கூட கொண்டு விடலாம். அதனால ரொம்ப எளிதாக இதை வீட்டிலேயே சரி செய்து கொள்ளலாம். நெய் எண்ணெய் இந்த மாதிரியான உணவுகளை உணவுல அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நேரத்துக்கு உறங்குதல், இது நிச்சயமாக நீங்க வீட்டுலதான் இது செய்ய முடியும். நேரத்துக்கு கண்டிப்பாக உறங்க வேண்டும். இரவு 10 மணி முதல் காலை 3 மணி வரை கண்டிப்பாக உறங்கிவிட வேண்டும். எண்ணெய் குளியல் வாரத்துக்கு 2 முறையாவது தலையிலிருந்து கால் வரை செய்ய வேண்டும். முக்கியமாக தலைக்கு செய்து கொள்வது இந்த விஷயத்துக்கு முக்கியம். அது முன்னமே நான் குறிப்பிட்டிருப்பது போல பேதிக்கு சாப்பிட வேண்டும். 6 மாதத்துக்கு 1 முறையாவது பேதிக்கு சாப்பிட வேண்டும். மருந்துகள் அப்படின்னு பார்த்தால் ஜீவந்தியாதி கிருதம் என்று ஒரு கிருதம் உள்ளது. இது வந்து கொஞ்சம் ஒரு விலை மிகுந்த ஒரு மருந்து. இதை வாங்க முடியாதவர்கள் பிரம்மி கிருதம் என்கிற மருந்து கிடைக்கும். இல்ல வல்லாரையினால் நெய்யில வந்து வல்லாரை கீரையை போட்டு காய்ச்சி அதை வடிகட்டி அதையும் நம்ம உபயோகிக்கலாம். இந்த 3 கிருதங்களையுமே வந்து உள்ள 2 ஸ்பூன் விகிதம் காலை 1 முறை மாலை 1 முறை உணவுக்கு பின் கொஞ்சம் வெந்நீரிலோ பாலிலோ எடுத்துக்கொள்ளலாம். பலா கஷாயம் என்று ஒரு கஷாயம் கிடைக்கும், இந்த கஷாயத்தையும் அவ்வப்போது எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 20-20 மில்லி காலை 1 முறை மாலை 1 முறை உணவுக்கு முன் எடுத்துக்கொள்ளலாம். இதே ஜீவந்தியாதி கிரதத்தையோ அல்லது பிரம்மி கிரதத்தையோ கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு கண்ணுக்கு மை இடுவது போல இட்டுக்கொள்ளலாம் தினமும் இரவு உறங்குவதற்கு முன். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
3: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். நேயர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்து கேட்டு மகிழலாம். மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் புவனேஸ்வரி. நதியை தேடும் கடல் நாடகம் மாலை 4 மணிக்கு. 5:30 கிராமிய தென்றலில் விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி குழுவினர் வழங்கியுள்ள வில்லுப்பாட்டு ஒலிபரப்பாகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: குட் ஆப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் நரேஷ் மாகோ வித் மிட் டே நியூஸ். The headlines. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France to inaugurate Bharat Innovates 2026 joint

0: இட்ஸ் நேம் ஃப்ரம் ரஜஸ்வாலா ரிஃப்ளெக்டிங் த பிலீஃப் தட் த அர்த் லைக் உமன் அண்டர்கோஸ் ஏ பீரியட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ரீஜுவினேஷன் கன்சிக்வென்ட்லி அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் ஹவ் ரிமைன்ட் சஸ்பெண்டட் டியூரிங் திஸ் பீரியட் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் அட் த ஹார்ட் ஆஃப் த ஃபெஸ்டிவிட்டீஸ் தே ஆர் அடோன்ட் இன் நியூ அட்டையர் ரிலீஃப் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்ட் கோர்ஸ் அண்ட் சீன் பார்ட்டிசிபேட்டிங் இன் ட்ரெடிஷனல் கஸ்டம்ஸ் இன்க்ளூடிங் ஸ்விங்ஸ் ஃபோக் சாங்ஸ் அண்ட் கம்யூனிட்டி செலிப்ரேஷன்ஸ் ஹோம்ஸ் அக்ராஸ் ஒடிசா ஆர் ரிசோனேட்டிங் வித் த அரோமா ஆஃப் ஃபெஸ்டிவ் டெலிகசிஸ் சச் அஸ் போடோ பீட்டா அரிசா பீட்டா சக்குளி பீட்டா அண்ட் த பாப்புலர் ரஜா பான் விச் ஆர் பீங் ஷேர்ட் வித் ஃபேமிலி நேபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரஜா இஸ் எ யூனிக் செலிப்ரேஷன் ஆஃப் உமன்ஹுட் அண்ட் ஒடிசாஸ் என்ட்யூரிங் ரெவரன்ஸ் ஃபார் நேச்சர் அண்ட் இட்ஸ் லைஃப் சஸ்டெயினிங் ப்ரோசஸஸ் பிரகாஷ் தாஸ் ஆகாஷ்வாணி நியூஸ் புவனேஸ்வர்
1: Indian Space Research Organization ISRO chairman V. Narayanan has informed that they've collaborated with the Department of Atomic Energy to develop an advanced artificial heating system that can protect lunar lander from the freezing weather of the moon. Addressing the CSIR RISE conclave in Bengaluru, the ISRO chief explained that Chandrayaan-3 lander Vikram, fueled by solar energy, operated only for 14 days on Moon. ISRO will now work with the Atomic Energy Department to develop a lunar lander that can survive on the Moon for up to 200 days. The White House has said that U.S. President Donald Trump will meet Prime Minister Narendra Modi and other world leaders during the next week's G7 summit in France. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The India Meteorological Department, IMD, has forecast favourable conditions for further advancement of southwest monsoon into remaining parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, some more parts of Odisha and some parts of South Chhattisgarh during the next 2 to 3 days. The IMD predicted heavy rainfall over parts of the northeastern region, Andaman and Nicobar Islands, Kerala, Mahe, Odisha, Tamil Nadu, Puducherry and Karaikal today. The weather agency said that thunder squall conditions are likely to prevail over Madhya Pradesh, Telangana and West Rajasthan till tomorrow. It added that Andhra Pradesh, Bihar, Chhattisgarh, Himachal Pradesh, Jammu and Kashmir and Ladakh, Jharkhand, Maharashtra, Uttarakhand, Interior Karnataka and West Bengal will witness thunderstorms accompanied with lightning and gusty winds today. Moving on to sports news, first the news from FIFA. Australia made a dream start to their FIFA World Cup 2026 campaign, defeating Turkey 2-0 in their Group D opener. Goals from Nestori Ayankunda and Connor Metcalf capped two clinical counter-attacking moves as the Socceroos claimed all 3 points. Australia remained compact and organised throughout the contest, frustrating their opponents and capitalising on their chances. For Turkey, competing in their first World Cup in 24 years, the much-anticipated return to football's biggest stage ended in disappointment. Earlier in the day, Scotland moved to the top of Group C with a hard-fought 1-0 victory over Haiti in their Group C opener in Massachusetts. With this, Scotland ended a 28-year wait for a World Cup victory. And in ICC Women's T20 World Cup, India will begin their campaign against arch-rivals Pakistan in a Group A fixture at Edgbaston in Birmingham today. The match will start at 7 p.m. India time. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi begins his two-nation Europe visit with engagements in Nice, France to inaugurate Bharat Innovates 2026 jointly with French President Emmanuel Macron in a short while. Bilateral talks with President Macron to review progress in India-France special global strategic partnership will be held later today. 7 people killed in separate lightning strikes in Jharkhand since yesterday. Southwest monsoon to advance into parts of Karnataka, Telangana, Andhra Pradesh, Odisha and South Chhattisgarh in the next 2 to 3 days. And in ICC Women's T20 World Cup, India to begin campaign against Pakistan in Birmingham this evening. And with that, we end the midday news.
2: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. 2:40 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் படம் இனிய வேளை.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40. ஆகாஷ்வாணி இசை பயிற்சி கேட்கலாம். கற்பிப்பவர் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். பெரியசாமி தூரன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: நமஸ்காரம்.
2: நமஸ்காரம் ஸ்வேதா. ஹிரண்மயி, அன்னைக்கு பல்லவி மட்டும் பாடினோம், இன்னைக்கு அந்த பல்லவியினுடைய கடைசி சங்கதியை பாடிட்டு அனுபல்லவி சரணத்தை பாடிடலாம்.

0: மக ரே ரே ரிச ரிச நித
1: நீ நித நித பமத தப தப மக பம பம ரே ரே
0: ரிச ரிச நித ரிச ரிச ரிச நி ம ப த ப தப த ப ப ம ம ரிச ரிச ரிச ரிச

0: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம்மா. இசைப்பயிற்சி கேட்டும் கற்பித்தார் கல்பகம் ராமன் அவர்கள், மாணவியர் ஸ்வேதா டி பாலசுப்ரமணியம், எஸ் ஹிரண்மயி ஆகியோர். ஜோதிஸ்வரூபிணி பெரியசாமி தூரன் பாடலை இன்று நாம் கற்றுக்கொண்டோம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55, ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், புவனகிரி, விருதாச்சலம், குப்பநத்தம், சேந்துறை, காட்டுமன்னார் கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், பாலாஜா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, வரட்டுப்பள்ளம், ஆற்காடு, நெய்வேலி, லக்கூர், பொன்னையணை, அம்மூர், லால்பெட், நேமூர், மாரண்டஹள்ளி, கீழணைக்கட்டு, அம்மாப்பேட்டை,

0: பாலமோர், சிதம்பரம், செம்மேடு, காட்டுமயிலூர், ஊத்து, வடக்குத்து, அண்ணாமலை நகர், பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம், மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தருமபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெளியில் காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தெலுங்கானாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான அளவு மழை பொழியும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி விடுமுறை விருப்பம். தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்கலாம். நேயர்கள் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்க தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, 2498-7355, 2986-00-37, எஸ்டிடி குறியீட்டு எண் 044.
1: ஆதவன் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் சின்மயி பாடிய பாடல்.

0: நமது நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டுள்ள முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பம்
1: படம் பஞ்சாமிரதம் கேஜி இருந்தா சுசீலா பாடின வானிலவே வானிலவேங்கிற பாடல் வேணும்.
0: சரிங்க, இப்ப அந்த பாடல கேட்கலாம்.

0: நேரம் 3:11 ஆகிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யார் சார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரத்திலிருந்து மாமதே குமார். நலமா இருக்கலாம் சகோதரி?
0: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாம் நலமா இருக்குமா.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு விருப்பமான பாடல் அவர் எனக்கே சொந்தம் என்ற திரைப்படத்தில் இளையராஜா இசையமைப்பில் தேவன் திருச்சபை மலர்கள் என்ற இனிமையான பாடலை அனைத்து நேய நெஞ்சுகளுக்காக வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
0: எல்லாரும் சேர்ந்து கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள், விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2986 00 37, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. இனி அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார். விருப்ப பாடல்
1: சொல்லுங்க.
0: மலேசிய வாசுதேவன் அவர்களோட குரல்ல அந்த பாடலை கேட்போம்.

0: ஆகாஷ்வாணி உங்களுக்காக விடுமுறை விருப்பம் திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. தொடரும் இந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம். மாலை வணக்கம், சொல்லுங்க.
1: விழுப்புரம் மாவட்டம் நல்லாப்பாளையம் மா கலையரசு.
0: தங்கள் விருப்ப பாடல்?
1: முதல் முறையா நான் இந்த நிகழ்ச்சிக்கு
0: வரேன். வெல்கம்.
1: பாடலுக்கு வருவோம்.
0: நல்வரவு நல்வரவு சொல்லுங்க.
1: இரு கைகள் சேர்கையில் போல் சாய்கையில் பூ மாலையோடு வருகிறது. தை மாசமாய் பூ வாசமாய் பண்டி சக்கரம். ஜானகி அவருடைய குரலை செய்யல, இளையராஜா அவருடைய இன்னிசையில ஒரு துள்ளலான பாடலை நீங்கள் கேட்டு ரசிப்போம்.

0: நேரம் 3:23. ஆகாஷ்வாணி உங்களுக்காக விடுமுறை விருப்பம் நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சியை தொலைபேசி வழி நேயர்கள் தெரிவிக்கலாம். அதை ஒலிபரப்பி ஆகாஷ்வாணி மகிழ்கிறது. நம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர். கடலூர் மாவட்டம்.
0: கடலூர் மாவட்டம்
1: அம்மா
0: கே ஜே யேசுதாஸ் பாடிய அந்த பாடல்.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: தர்மபுரி மாவட்டம் எண்ணிச்செட்டிப்பட்டி பீமராஜ்மா.
0: பீமராஜ் சொல்லுங்க. பீமராஜ் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: படம் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், பாடல் வந்து காற்றுக்கு தூது விட்டு கவிதைகள் பாடு. அது அற்புதமான பாடல. மதிய வேலையில் அறிஞர் குடும்பம்.
0: ஆ சரிங்க.

0: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நேயர்கள் ஆர்வமாக தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடலை தொலைபேசி வழி தெரிவிக்கிறார்கள். நீங்களும் தொடர்பு கொண்டு தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2986 0037. அடுத்த நேய வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் துவரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு விருப்பமான பாடல் சிவகுமார் பத்மபிரியா நடித்த பெருமைக்குரியவள் திரைப்படத்திலிருந்து என் மனது ஒன்றுதான் என்ற பாடல். டி என் சுந்தரன் விஜயலோகலி. இந்த பாடலுக்கு ஒரு சின்ன வர்ணனை மேடம்.
0: சுருக்கமா முடிச்சிருங்க ரெண்டு லைன்ல.
1: சரிங்க. ஆசை கடலில் கொண்டு கரையேறும் நன்னாளுக்காய் காத்திருக்கிறேன் தனிமையிலே, நீங்காத நினைவுகளின் கரையாத கனவுகளின் தோழமையிலே. தொலைந்தால் தானே தேடணும் முகவரி, சற்று தொலைவில் இருந்தாலும் அன்பே நீ என் நினைவு நாடாக்களின் பதியப்பட்ட சுகவரி.

0: நமது நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் யார் பார்க்கலாம்? வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேரு?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாரம்பதி கிராமம், வி சுகுமார்.
0: சுகுமார் சாருக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: படம் பஞ்சபூதம், பாடல் வந்து என் ராசாத்தி ரோசா பூ. இந்த பாட்டு கொடுங்க மேடம்,
0: கேட்கலாங்க, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

0: உன்னோடு ஒன்னாகி ஒன்னாச்சு என் ராஜாத்தி ஒரு ரோஜா.
1: ஜப்பூதம் திரைப்படத்தில் பி ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலை நாம் கேட்டோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். விடுமுறை விருப்பம்?
2: வணக்கம், கோவையிலிருந்து புவனேஸ்வரி.
1: சொல்லுங்க மேடம், உங்களுக்கு விருப்பமா?
2: நிகழ்ச்சி எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ, நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கும், வாழ்த்துக்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணி, எவ்வளவு முயற்சி பண்ணணும் இல்லைங்களா இந்த இந்த நிகழ்ச்சியில?
2: ஒவ்வொரு நேயருமே அருமருமையா பாட்டு கேக்குறாங்க, அது அழகா எடுத்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு மிக மிக வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி நன்றி. எப்போதும் ஆகாஷ்வாணியை கேட்டுக்கிட்டே இருங்க.
2: கண்டிப்பா,
1: வானொலி உங்கள் தோழன் தோழி எல்லாமே.
2: கண்டிப்பா மேடம், வானொலி இல்லைன்னா நாங்க இல்ல. அவ்வளவு தூரம் எங்களுக்கு வானொலி வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் கேக்குறது.
1: எல்லா நடமாட மொபைல் லைப்ரரின்னு சொல்லலாம், இல்லாத
2: விஷயம் இருந்தாலும் மேடம், கையில வச்சுட்டு போன பாட்டை கேட்டுட்டே நம்ம வேலை பாக்குற அந்த சுகம் கிடைக்காது மேடம்.

0: நிச்சயமா எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. தொடர்ந்து வானொலி கேளுங்க.
1: கண்டிப்பா மேடம்.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு வந்து கண்ணோட கண்கிற படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் பாடின கண்ணோடு கண்ணுங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கேட்கலாங்க.

0: நேரம் 3:46 15 ஆகிட்டு இருக்கு. அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பாபு சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு விருப்பமான பாடல் வந்து கர்ணன் படத்துல இருந்து.
0: சொல்லுங்க. கர்ணன் படத்துல? கர்ணன் படத்துல
1: உறங்காத உள்ளம்.
0: ஓ,
1: உள்ளத்தில் நல்ல உள்ள உறங்காத உள்ளம்.
0: டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடல் கேட்போம்.

0: விடுமுறை விருப்பம் நேயர்களுக்கு விருப்பமான பாடல்களை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2986-00-37, எஸ்டிடி குறியீட்டு எண் 044. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: மட்டம் சித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: கிருஷ்ணசாமிங்களா?
1: ஆமா மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: அண்ணனூர் கோயில் படத்திலிருந்து அண்ணனூர் கோயில் என்ற இந்த பாடல்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

0: நேரம் 3:55. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் மாவட்டம் தெற்கு சேகர் தகர் மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: டார்லிங் டார்லிங் என்ற படத்துல ஒரு நல்ல பாட்டு போடுங்க மேடம்.
0: சரிங்க, கேட்கலாங்க.

ஒவ்வொரு ஞாயிறன்றும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியை வழங்கி நேயர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை வானொலி. நீங்களும் தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியில். ஒவ்வொரு ஞாயிறன்றும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசைகள் நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி

0: எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். நதியை தேடும் கடல் நாடகம்.
1: கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி மாலையும் கழுத்துமா பைக்ல வர்ற முதல் ஜோடி நாமளா தான் இருக்கும்.
2: என்ன பண்றது, வாடகைக்கு கார் எடுத்து அதுல கலர் கலரா பூவை ஒட்டிக்கிட்டு ஊர்வலமா வரதுக்கு எனக்கும் ஆசைதான்.
1: கார் கூட வேணாம், அட்லீஸ்ட் ஆட்டோலயாவது வந்திருக்கலாம் இல்ல.
2: எங்க வீட்டுக்கு நீங்க உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சியோட என்ன பொண்ணு பார்க்க வந்து கை நடுங்க எல்லாருக்கும் நான் காஃபி கொடுத்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல் கையில மருதானின்னு என்ன அழகு பண்ணிக்கிட்டு என்ன தார பார்த்து கொடுத்து சபையில நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி சப் ரெஜிஸ்ட்ரர் ஆஃபீஸ்ல நடந்துருச்சு. ஜாதகம் பார்க்காம மேஜரா மைனரான்னு பர்த் சர்டிபிகேட் மட்டும் பார்த்து தேவர்கள் சாட்சிக்கு பதிலா நாலு மனுஷங்க சாட்சிகள் கையெழுத்தோட அரை மணி நேரத்துல முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கல்யாணங்கிறது ஒரு கனவு, எத்தனை எதிர்பார்ப்பு. என் லைஃப்ல மட்டும்

0: ஏன் இது இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நந்து?
1: காயத்ரி, பெரியவங்களை கன்வின்ஸ் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணியிருக்கணும். நாம் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். எல்லாத்துலேயும் என்னை விட நிதானமாக முடிவெடுக்கிற நீயும் நான் சொன்ன உடனே தலையாட்டிட்டேன். சரி விடு, கல்யாணம் அவசரமாக நடந்தால் என்ன? நம்ம வாழ்க்கையை நாம் நிதானமாக ஆரம்பிப்போம். இதான் என்னோட வீடு. சாரி, இனிமே உன் வீடு.
2: ஹலோ அண்ணி.
1: காயத்ரி, இவன் தான் பாஸ்கர்.
0: ஹலோ,
2: வெல்கம் டு அவர் பேலஸ். என்னடா இவன் இத்தனூண்டு வீட்டு அரண்மனைன்னு சொல்றானேன்னு பாக்குறீங்களா அண்ணி? அரண்மனைன்னா என்ன? அங்க அதிகாரம் பண்றதுக்கு ராஜான்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க அப்பா மாதிரி. அந்த புறத்தை விட்டு வெளியில வராத ராணி இருப்பா. சமயக்கட்டை விட்டு வெளியில வராத எங்க அம்மா மாதிரி. தோழிகளோட சிரிச்சுக்கிட்டு மான்குட்டியோடையும் மயிலோடையும் விளையாடிட்டு இருக்கிற இளவரசி இருப்பா, என் தங்க மாதிரி. அடுத்த நாட்டோட சண்டையா, ஏதாவது பிரச்சனையா, உடனே நெஞ்ச நிமித்தி கத்திய தூக்கிக்கிட்டு முன்னால போற விசுவாசமான தளபதி இருப்பான். இந்த வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் தான் தலையில தூக்கி போட்டுக்கிற எங்க அண்ணன் மாதிரி.
0: அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அரண்மனையில உங்களுக்கு என்ன ரோல் அத சொல்லுங்க.
2: விகடகவி, கோமாளி, இப்படி எது வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன் ரெண்டு பேரும் வாசலில் நின்னுட்டீங்க? உள்ள வாங்க.
1: அது இல்லடா பாஸ்கர், ஆரத்தி எடுக்க கூட யாரும் வரலையேன்னு காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்றா.
2: அண்ணி, இந்த வீட்டு பெரியவங்களுக்கு உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால ஆரத்தி எடுக்கணுங்கிற அக்கறை இல்ல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆரத்திக்கு பெருசா ஆள் பேரெல்லாம் தேவையில்லை. மஞ்ச தண்ணியும் கொஞ்சோண்டு சுண்ணாம்பு இருந்தா போதும். ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. என்ன ஆம்பளை ஆரத்தி சுத்துறான்னு நினைக்காதீங்க. மனுஷனா இருந்தா என்ன, மனுஷியா இருந்தா என்ன, மனசுதான் முக்கியம்.
1: பண்ணி
3: வைக்கிறேன்.
1: சுப்பு, இதான் காயத்ரி.
3: ஹலோ, என் பேர் சுபா. என்னை பத்தி ஒரு குட்டி பயோடேட்டா. எனக்கு தாத்தா வச்ச பேரு சுபாஷினி. எங்க அப்பா சுபா குட்டின்னு கூப்பிடுவாரு. பாஸ்கரும் நந்தாவும் சுப்புன்னு கூப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுபின்னு கூப்பிடுவாங்க. சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்றேன். ஓஎம்ஆர்ல ஆஃபீஸ், கம்பெனி பஸ்ல போயிட்டு வரேன். எனக்கு பிடிச்சது மழை, மியூசிக், ஐஸ்கிரீம், தயிர் சாதம், அப்புறம் இந்த ரூம். ஃபேவரட் கலர் ஆலிவ் கிரீன். லக்கி நம்பர் 6. பிடிச்ச கடவுள் பிள்ளையார். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க.
0: என்ன சொல்றது? நேத்து வரைக்கும் ட்ரிப்ளிகேன்ல ஒரு வர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஹாஸ்டல் லைஃப் எங்கெங்கயோ பெத்தவங்களை விட்டுட்டு வருமானத்துக்காக வாழ்ற ஒரு தனிமை வாழ்க்கை. சேத்பட்ல ஒரு பிரைவேட் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு காலையில 10:10 வரைக்கும் மிஸ் காயத்ரியா இருந்தேன். இப்போ மிஸ்ஸஸ் காயத்ரியா இருக்கேன்.
3: ஃபேன்டாஸ்டிக். ஆமா, உங்க ஆபீஸ் இருக்குறது சேத்பட்ல, அண்ணா ஆபீஸ் கிண்டில. சேத்பட்டுக்கோ கிண்டிக்கோ எப்படி கனெக்ட் ஆச்சு? ஓகே ஓகே ஓகே, அது உங்க பர்சனல். என்ன
1: சுப்பு,
3: உனக்கு மேட்சிங்கா டிரஸ் பண்ண தெரியாது, உருப்படியா ஒரு டிரெஸ் செலக்ட் பண்ண தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை பிடிச்ச? குட் செலக்ஷன் தான்.
1: ஐயோ, ஆள் கிடைச்சா போதுமே உனக்கு, அறுக்க ஆரம்பிச்சிருவேன். சரி சரி, நீ வா காயத்ரி.
3: வெயிட். ஆமா, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது?
0: அண்ணின்னு கூப்பிடு, இல்லனா காயத்ரின்னு கூப்பிடு.
3: நோ நோ நோ நோ, நான் இந்த வீட்ல எல்லாருக்கும் செல்ல பேர் வச்சிருக்கேன். அப்பா பேரு எம்கே, புரியல? முன்கோபம். அம்மா பேரு பிஎம்.
0: பிஎம்மா? அப்படின்னா பிரைம் மினிஸ்டரா?
3: பேசாம நடந்தை. அப்புறம் பாஸ்கர் பேரு ஜிஎம். ஜிஎம்னா ஜெனரல் மேனேஜர்னு இல்ல, கஜினி முகமது. இது வரைக்கும் 17 முறை இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கான்.
0: சரி, நந்துவுக்கு என்ன பேர் வச்சிருக்க?
3: எஃப்எம். ரேடியோ எஃப்எம் இல்ல, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த வீட்டுல பட்ஜெட் போடுறது, பட்ஜெட்ல பற்றாக்குறைனா தலையில துண்டு போட்டுக்கிறது, எல்லாமே பாவம் நந்தாதான்.
0: அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு என்ன பேர் வைக்க போற?

0: ஒரு நிமிஷம், கொஞ்சம்
1: யோசிக்கிறேன்.
0: என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, எம்எல்.
2: எம்எல்ஆ அப்படின்னா
0: மகாலட்சுமி.
2: ஓ வாவ்.
3: சுப்பு, அப்பா அப்பா எங்க?
0: மாடியில.
3: ஆமா, நீ இன்னைக்கு ஆபீஸ் போகலையா?
0: இல்லையே, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ரேவதியோட நிச்சயதார்த்தம். ரொம்ப நர்வஸா இருக்கும், நீ பக்கத்துல இருக்கணும்னா. நம்ம அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலன்னு சின்னதா ஒரு போய் லீவு கொடுத்துட்டாங்க.
3: ஓகே ஓகே.
4: வாடாப்பா, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? ஆமா, கல்யாணம் அங்க கோவில்லையா?
3: இல்லப்பா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல.
4: சடங்கு, சம்பிரதாயம், கடவுள், இதெல்லாம் விட சட்டத்தை நம்புறீங்க?
3: சட்டம் ஜாதி மதம் பாக்கறது இல்ல, குளம் கோத்திரம் என்னன்னு கேக்கறது இல்ல, மேஜரா மைனரா அத பத்தி மட்டும்தான் கவலைப்படும்.
4: ஆமா, நீதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, தெரியுமா? ஆமா, பேர் என்ன?
2: காயத்ரி.
4: ஆமா, கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா?
2: எனக்கு அம்மா அப்பா இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க சித்தி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் திருவையாறுல இருக்காங்க. சித்திக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்தான், ஆனா உடம்பு முடியாதவங்க. எனக்கு பிரயாணம் ஒத்துக்காது, நீ சௌக்கியமா இரு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட ஒரு நட வந்துட்டு போன்னு சொன்னாங்க.
4: வர்மா, எனக்கு இந்த காதல், கத்திரிக்காய், முட்டைக்கோஸ், வெங்காயம் இதெல்லாம் பிடிக்காது. நான் ஒரு பொண்ணை விரும்புறேன், அவளை தான் கல்யாணம் செய்ய போறேன். நீ எங்கிட்ட வந்து சொன்னப்ப நான் கொஞ்சம் ஆடி போயிட்டேன். பிள்ளைங்க பெத்தவங்க சொல்றத கேட்கணும், அவங்க இஷ்டப்பெருதான் நடக்கணும்னு சொல்ற சராசரி இந்தியன் ஃபாதர் நான். ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலாக யோசிக்கிறவன். இந்த வீட்டை கட்டுறதுக்கு பேங்க்ல நான் கடன் வாங்கியிருக்கேம்மா. அதை அடைக்கிறதுக்கு என்னுடைய பென்ஷன் மட்டும் பத்தாது, இவனோட சம்பளமும் வேணும். அதனால தான் நீ விரும்புற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க. ஆனா கல்யாணத்துக்கு நாங்கள் யாருமே வரமாட்டோம்னு சொல்லிட்டேன். நான் கொஞ்சம் பழைய காலத்து ஆளுமா நான்? இன்னும் காஃபி டம்ளரை எச்சில் படாமல் தூக்கி சாப்பிட்றேன்னா பார்த்துக்கேன். பார், எனக்கு சுத்த பத்தம் தான் ரொம்ப முக்கியம். நீ இந்த காலத்து பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
3: இல்லப்பா, காயத்ரியும் உங்களை மாதிரி தான்.
4: என்னடா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ள பொண்டாட்டியை புரிஞ்சிட்ட மாதிரி சர்டிபிகேட் தர்ற? நீ
2: என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா.

0: நாள் கிழமைன்னா உங்க அப்பாவை நமஸ்காரம் பண்றது இவ்வளவுதான். அப்பா சாப்பிட காத்துக்கிட்டு இருப்பாரு, நேரமாச்சுன்னா சத்தம் போடுவாருடா, நான் வர்றேன்.
1: காயத்ரி, ஃபர்ஸ்ட் நைட்னா பொண்ணுங்க கண்ணு நிறைய கனவோடையும் மனசு நிறைய சந்தோஷத்தோடையும் முகம் பூரா வெக்கத்தோடையும் இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். இது எதுவுமே இல்லாம நீ இப்ப ஏன் டல்லா உட்காந்துருக்கன்னு எனக்கு புரியல.
2: நந்து, உங்க அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நந்து,
1: காயத்ரி, என் மேரேஜ் லைஃப நான் அப்பா கிட்ட கூட சொல்லாம நானே டிசைட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஈகோ அப்பாவுக்கு. அம்மா பாவம், அவங்களுக்கு துக்கம் சந்தோஷம் எதையுமே வெளிக்காட்டிக்கவே தெரியாது. சுபாவும் பாஸ்கரும் தான் உன் மேல பிரியமா இருக்காங்க இல்ல?
2: இப்போதைக்கு என்னோட குட்டி சந்தோஷம் அவங்க மட்டும்தான். நந்து, உனக்கே நல்லா தெரியும், நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தவன். 8 வயசுல இருந்து ஃபாதர் தேவசகாயம், பைபிள், மெழுகுவத்தி, பிரேயர் பாட்டு இதான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவன். நான் மனுஷங்களோட அன்புக்கு ரொம்ப ஏங்குனவன். நந்து, இந்த உலகத்துல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும், போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை கொட்டணும்னு நான் அழுதுருக்கேன். எனக்கு டாக்டருக்கு படிச்ச புருஷன் வேணாம், வக்கீலுக்கு படிச்ச புருஷன் வேணாம், என் மனச படிக்க தெரிஞ்சுக்கிட்ட புருஷன் கிடைச்சா போதும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு நீ கிடைச்ச, ஆனா என்னையே உங்க அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எனக்கு எல்லார் மேலயும் வெறுப்பா இருக்கு. நந்து,
1: காயத்ரி, சாப்பிடுற சாப்பாட்டுல இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு எதையும் ஒதுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகு. அப்பத்தான் உன் உடம்புல சதை பிடிக்கும்னு சின்ன வயசுல எங்க அம்மா எனக்கு சொல்லுவாங்க. மனுஷங்கள்லயும் பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு பிரிச்சு வைக்கிறது தப்பு காயத்ரி. உடம்பு பெருக்கிறதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட்டு பழகிட்டேன்னா மனசு சந்தோஷமா இருக்க எல்லாரையும் நேசிக்கவும் பழகிக்கிட்டேன்னா. சரி, அதை விடு. எல்லாத்துலயும் சிக்கனமா இருக்கணும்னு அடிக்கடி நீ சொல்வ இல்ல?
2: ஆமா.
1: இப்ப மணி என்ன?
2: 12.
1: பெட்ரூம்ல இத்தனை மணி நேரம் லைட் எரிஞ்சா கரண்ட் பில் என்ன ஆகும்? அணைக்கட்டுமா? ஐ மீன் லைட்ட.
3: ஜானகி, மணி 6:30 ஆகுதுன்னு காபி தராம என்ன பண்ற?
2: சாரி மாமா, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்தாங்க.
3: ஆமா, ஒன்னையார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. ஜானகி என்ன படிக்கிட்டு இருக்கா?
2: அத்தை கொஞ்சம் கிச்சன்ல வேலையா இருக்காங்க மாமா.
3: ஜானகி தான் என்ன பத்தி தெரியும். காபி கொண்டு வரும்போது
2: நியூஸ் பேப்பரும் கொண்டு வரணும். நீங்க பேப்பர் பார்த்துட்டே தான் காஃபி சாப்பிடுவீங்க. இன்னைக்கு பேப்பர் போடுற பையன் கொஞ்சம் லேட்டு, அதான் காஃபியும் லேட் மாமா.
3: சரி சரி, அப்படி வச்சிட்டு போ.
2: அத்தை கொஞ்சம் அப்படி உட்காருங்க, அடுப்ப நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க இந்த பக்கம்.
0: நீ ஆபீஸ் போற பொண்ணு, அதுவும் ஹாஸ்டல்ல வளர்ந்தவ.
2: ஆபீஸ் போறவங்களுக்கும் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்கும் அடுப்பு பத்த வைக்க தெரியாதா என்ன? அரண்மனையில இருந்தாலும் பொண்ணு பொண்ணு தானே. ஏதோ கொஞ்சம் சுமாரா சமைப்பேன். உங்களுக்கு தெரியுமா, ஹாஸ்டல்ல எனக்கு வத்த குழம்பு எக்ஸ்பர்ட்னு பேரு. அத்தை, ஆபீஸ் போற பொண்ணுங்களுக்கு 2 முகம் இருக்கும். வீட்டுல இருக்கும் போது 1 முகம், தோல்ல பைய மாட்டிட்டு தெருவுல இறங்கிட்டா இன்னொரு முகம்.
0: நீ பாதிரியார் கிட்ட வளர்ந்தியாமே, அவங்க கறி மீன் எல்லாம் சாப்பிடுவாங்களே.
2: கறி மீன், முட்டை, கோழி, இறால், கருவாடு, நண்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா நான் இது வரைக்கும் சாப்பிடல, சாப்பிடணும்னு எனக்கு தோணல. தோணு இருந்துச்சுன்னா ஒருவேளை சாப்பிட்டுருப்பேனோ என்னவோ. ஆமா, உப்பு இவ்வளவு போடட்டுமாத்தா?
0: போடு போடு போடு. ஆமா, நீ எப்படி வேத்து மதத்தவங்க மத்தியில இருந்த? அவங்க பழக்க வழக்கமே வேற மாதிரி இருக்குமே.
2: மனுஷால் முக்கியம் நினைச்சிட்டா மதம்லாம் ஒண்ணுமே இல்லாத. பைபிள் இயேசுநாதர் ஆடு மேய்ச்சதா சொல்லுது, மகாபாரதம் கிருஷ்ணன் மாடு மேய்ச்சதா சொல்லுது. ஆமா, கடுகு டப்பா எங்க வச்சிருக்கீங்க?
0: 2வது ஷெல்ஃப்ல.
2: ஆ,
0: இந்த காலத்து பொண்ணுங்க நல்லா பேசுறீங்க. நாங்கெல்லாம் அந்த காலத்து மனுஷங்க, சுட்டு போட்டாலும் எங்களுக்கு இது வராது.
2: அத்தை, அந்த காலம் இந்த காலம்ங்கறதெல்லாம் சும்மா அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வப்படல, ரொம்ப ஜாக்கிரதையாவே வாழ்ந்து பழகிட்டீங்க.
3: காயத்ரி.
2: வந்துட்டேங்க. அத்தை, நந்து கூப்பிடுறாரு, சாம்பார் கொதிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
0: நந்துவா? என்ன இது, புருஷன் பேர தலையில அடிச்ச மாதிரி சொல்ற?

0: புருஷன் பேர சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மி.
1: அத்த கூப்பிடறதுக்கு தானே பேர் வைக்கிறது, அடுப்ப கவனிங்க பொங்கிட்டு போது. பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது, எதை சாதிக்கிறதுக்காக இப்படி தலையிழா நிக்கிறீங்க?
2: என்ன நீ கிண்டலா, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: காஃபிய குடிச்சிட்டு அப்புறமா தலைகீழா நில்லுங்க.
2: குடுங்க குடுங்க. பேஷ் பேஷ், காஃபி ரொம்ப நல்லா இருக்கு.
1: இத நான் எதிர்பார்க்கவே இல்ல.
2: ஏன் நீ?
1: உங்க அண்ணன் கூட பேசிக்கிட்டே காஃபில டிகாஷன அதிகமா விட்டுட்டேன். அப்பவே நந்து சொன்னாரு நீங்க லைட் காஃபி தான் சாப்பிடுவீங்கன்னு. பால தீந்து போயிடுச்சு. சரி, சமாளிச்சு எல்லாமே எடுத்துட்டு வந்தேன். ப்ராமிஸா சொல்லுங்க, காஃபி நல்லா இருந்ததா?
2: அண்ணே, டேஸ்ட்ங்கிறது பொருள்ல மட்டுமல்ல, அத குடுக்கறவங்களோட மனசையும் பொறுத்து இருக்கு. சத்தியமா சொல்றேன், காஃபி ரொம்ப நல்லா இருந்தது.
1: சரி சரி. ஆமா, இன்னைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ஆச்சே, ரெடி ஆகல?
2: என்னத்த பெருசா இன்டர்வியூ? மெதுவா போலாம்.
1: பாஸ்கர், ஜெயிக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து போயிட கூடாது. இங்க பாருங்க, துர்கைக்கு விளக்கு போடுறதா வேண்டிட்டு இருக்கேன். நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை போற இன்டர்வியூ கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.
2: அண்ணே, இதுவரைக்கும் எத்தனையோ இன்டர்வியூ போயிருக்கேன், ஆனா இந்த வீட்டில் ஒருத்தரும் ஆல் தி பெஸ்ட் கூட சொன்னதில்ல. தேங்க்யூ அண்ணி, தேங்க்யூ அண்ணி. உங்களை அண்ணின்னு கூப்பிடுறத விட அம்மானு கூப்பிடுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: அம்மானு கூப்பிட்டு என்ன வயசானவளை அக்கா பாக்குறீங்க? ஆஹா, சரி சரி, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு யமகண்ட வரத்துக்குள்ள சீக்கிரம் கிளம்புங்க, போங்க.
2: சரிங்க அண்ணி.
3: அண்ணி அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, இன்னைக்கு எங்க பாஸ் ஆபீஸ் விசிட் வராரு, இப்பவே டைம் ஆயிடுச்சு, எனக்கு டிஃபன் வேணாம் அண்ணி, ப்ளீஸ். அம்மா, என் வாட்ச் எங்கம்மா?
1: சுபா சுபா, வெறும் வயிற்றோட போக கூடாதுடா, உனக்கு பிடிச்ச பிரெட் உப்புமா பண்ணிருக்கேன், ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு போடா ப்ளீஸ்.
4: ஐயோ, லேட்டா தூங்குறது, லேட்டா எந்திரிக்கிறது, ஆபீஸ் கிளம்புறப்ப காலில் வெந்நீரை கொட்டிக்கிட்ட மாதிரி ஆடுறது. ஏய், இந்த வாட்ச் ஃப்ரிட்ஜ் மேல தானே இருந்துச்சு, பாத்து எடுக்க தெரியாதா?
1: விடுங்கத்த, அவ குழந்தை தானே?
4: குழந்தை, நல்ல குழந்தை, எரும மாட்டுக்கு ஆகுற மாதிரி வயசாகல. இவ வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி நந்தா
3: பிறந்துட்டான். நிறுத்துமா நிறுத்து, காலம் காத்தாலும் உன் பிளாஷ்பேக் எல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஆள விடு, வரே நீ. பாய்
1: சுபா, ரெண்டே நிமிஷம் இங்க பாரு, நானே ஊட்டி விடுறேன், நீ கை கூட அலம்ப வேணாம், வாங்க.
2: ஆமாண்டி, அவ குழந்தை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு காக்காய காமிச்சுக்கிட்டே ஊட்டி விடுங்க.
1: என்ன பாஸ்கர் இது, அவ கூட எதுக்கு வம்பு எடுக்கறீங்க? டைனிங் டேபிள்ல டிஃபன் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு சீக்கிரம் கிளம்புங்க. யமகண்ட வரதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம்
3: போகும். நீ போகும்,
1: கொஞ்சம்
3: வர நீ. பாய் அண்ணி. அப்புறம் இந்தியில இருந்து உங்க பேரு எம்எல் இல்ல, ஏஎல்.
1: ஏஎல்லா? அப்படின்னா அரலூசா?
3: சீச்சி சீச்சி, அன்னலட்சுமி. பாய் அண்ணி.
1: பாய்
5: காயத்ரி, மணி 9 ஆகுது, இன்னும் ஆபீஸ்க்கு போகலையா? டைம் ஆச்சு பார்.
1: ஒரு நிமிஷம்ங்க, புடவை மாத்திட்டு இருக்கேன், வந்துடுறேன். பொறுப்பில்லம்மா, வாங்க.
5: என்ன, டிஃபன் சாப்பிடலையா?
1: டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டேங்க, ஆபீஸ்க்கு போய் சாப்பிட்டுக்கறேன், மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்புங்க.
5: என்னம்மா இது, காலையில எழுந்ததுல இருந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம அப்படி என்ன வேலை பாத்துட்டு இருக்க?
1: என்னங்க பண்றது, இன்னைக்கு பாஸ்கருக்கு இன்டர்வியூ, சுபா ஆபீஸ்ல பாஸ் வராரா, எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பணும். பாவ அத்தை, ஒத்த ஆளா இருந்து என்ன பண்ணுவாங்க? நந்து, ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பைய எடுத்துட்டு வந்துடுறேன். ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கணும்.
4: நந்தா.
5: என்னம்மா?
4: எலக்ட்ரிக் பில் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள்.
5: என்னம்மா இது, கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கணுமா? முதல்ல கட்டிருக்கலாம் இல்ல.
4: 4 நாளா பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
5: சரி குடு, ஆபீஸ் போய் பர்மிஷன் போட்டு கட்டிடுறேன், கடைசி நாள் வேற, கூட்டம் வேற எக்கச்சக்கமா இருக்கும்.
6: டே நந்தா.
5: என்னப்பா?
6: இன்னும் இந்த மாசம் பென்ஷன் எனக்கு வரல, அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சான்னு போற வழியில பேங்க்ல விசாரிச்சுட்டு போயிடு.
5: சரிப்பா, நான் பாத்துக்கறேன். காயத்ரி கிளம்பு, இன்னும் இங்கேயே நின்றுட்டு இருந்தா வரிசையா வேலைகள் வந்துகிட்டே இருக்கும். வா வா, டைம் ஆச்சு,
6: மறக்காம போன் பண்ணிடு.
5: சரிப்பா, சரி வரேனா.
1: ஏய் நந்து.
5: என்ன காயோ,
1: எப்ப வந்த நீ? இவ்ளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாம் அலம்பி வச்சேன்.
5: ஃபாரின்ல இருந்து வந்த டெலிகேட்ஸ்க்காக ஹோட்டல்ல டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க, அங்கேயே சாப்பிட்டேன். ஒரே நெய்யும் மசாலா வாசனையும் தூக்கலா இருந்ததா? சே, வயிறு நிறைஞ்ச மாதிரியே இல்ல. நம்ம வீட்டுல வந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிட்ட மாதிரியே இருந்தது.
1: என்ன நீ, ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா? நானே வந்து எடுத்து வச்சிருப்பேன்.
5: இந்த நேரத்துல நீ மொட்டை மாடையில உட்காந்துக்கிட்டு பழைய சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதுதான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எடுத்து

0: ஆமா நந்து, இப்படி மொட்டை மாடியில உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ரேடியோல பழைய பாட்டுகள் கேக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னதான் இந்த டிவி இருந்தாலும் ஹாஸ்டல்ல ரேடியோ கேட்டே பழகிட்டேனா, அதுல பாட்டு கேக்குறது இருக்கு பாரு, அது ஒரு தனி சுகம்தான். அதுலயும் பழைய பாட்டுகள்னா மயில் இறகாட்டமா மனச வருடி கொடுக்கற மெலோடி, ஆழமான வார்த்தைகள், வார்த்தைகளை அழுத்தாத வாத்தியங்கள், குரல்ல தேனை வச்சுக்கிட்டு பாடுற சிங்கர்ஸ், அது ஒரு அருமையான காம்பினேஷன் நந்து.
1: ஆமா காயத்ரி, எனக்கும் பழைய பாட்டுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில எப்பாவது பழைய பாட்டு போட்டா போய் உட்காந்து ரசிச்சு பார்ப்பேன். உடனே இந்த சுபா இருக்காளே, என்னன்னா இது, இந்த பாட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், போர் அடிக்குது போ அப்படின்னு சேனலை மாத்திடுவா. ஆமா ஏன் காயத்ரி, எப்ப பார்த்தாலும் வீடு ஆபீஸ்னே இருக்கியே, இதை தவிர இந்த உலகத்துல உனக்கு பிடிச்சதுன்னு எதுவுமே இல்லையா?
0: ஓ இருக்கே, நிறைய இருக்கு. ராத்திரி நேரத்துல இப்படி உட்காந்து ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கை வலிக்க என்றது பிடிக்கும், வட்டமா வந்து வாயடிக்கிற நிலாவோட சண்டை போடுறது பிடிக்கும், ஒன்னு ஒன்னு துரத்திட்டு போற மேகங்களை பார்த்து மெதுவா போங்க அடிபட்டுற போது அப்படின்னு அதட்டுறது பிடிக்கும். நல்ல சிநேகிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நட்புங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நந்து. பழகுறதுல ஆண் பொண்ணு அப்படின்னு வித்தியாசம் நான் பாக்குறதே கிடையாது.
1: அதத்தான் நம்ம கல்யாணத்திலேயே பார்த்தேனே. என்ன தவிர என் சொந்தக்கார மனுஷங்கன்னு அங்க யாராவது இருந்தாங்களான்னு, அங்க இருந்த மனுஷங்க அத்தனை பேரும் உனக்கு தெரிஞ்சவங்க தானே?
0: ஆமா நந்து, நல்ல சிநேகிதம் ஒரு நல்ல நாவல படிச்ச திருப்தியை தரும்னு சொல்றது எவ்வளவு உண்மை தெரியுமா? என்னோட சேமிப்பெல்லாம் நல்ல நட்புகள் மட்டும் தான்ப்பா.
1: எனக்குன்னு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே கிடையாதும்மா. ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி, நான் பிறந்தப்ப அப்பா சுமாரான வேலையில தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தை வறுமை பிடுங்கி திணிச்சு ஒரே யூனிஃபார்மை தோச்சி தோச்சி தினமும் அதே ஸ்கூலுக்கு போட்டுக்கிட்டு போவேன். யார்கிட்டையும் பேசக்கூட மாட்டேன். ஏன் தெரியுமா? கூச்சம். ஏன்னா என்னோட ஏழ்மையை அவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம். அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைச்ச பிறகுதான் எங்களால் மூச்சு விடவே முடிஞ்சுது. சின்ன வயசில் ஆசைகளை அடக்கி அடக்கி வச்சதுனாலையோ என்னவோ, ஒரு கட்டத்தில் மனசில் தேக்கி வச்சிருந்த ஆசையெல்லாம் மூச்சு திணறி திணறி செத்தே போச்சு. நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு வெறி மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. நான் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் என் கையில் 4 காசு இருந்துச்சு. ஆனால் மனசில் இருந்த ஆசைகள் எல்லாம் போயிடுச்சு. அம்மா அப்பா தம்பி தங்கன்னு மற்றவங்களோட சந்தோஷமே எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. எப்போவாச்சும் எல்லா பத்திரிகையிலையும் இது நல்ல படம், அற்புதமான படம் அப்படின்னு விமர்சனம் எழுதியிருந்தா அந்த படத்துக்கு மட்டும் போவேன், இன்டர்வல்ல பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளவுதான்.
0: எனக்கும் அப்படிதான் நந்து. சின்ன வயசுலயே பெத்தவங்களை தூக்கி சாப்பிட்டுட்டு சித்தி வீட்டுலதான் நான் வளர்ந்தேன். பாசம் இருந்த அளவுக்கு பாவம், அவங்க கிட்ட பணம் இல்லை. தெரிஞ்சவங்க மூலமா ஃபாதர் தேவசகாயத்தோட ஹோம்ல சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு ஃபாதர் தான். வாட் அ கிரேட் பர்சன். அவர் எனக்கு நிறைய கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் லைஃப், அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமா ஷாப்பிங்னு போகும்போது நான் மட்டும் ரூம்ல தனியா புக்கு படிச்சுட்டு இருப்பேன். வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போயிடுவேன், சண்டே சர்ச்சுக்கு போவேன். ரூம்மேட்ஸ் எல்லாம் நல்ல படம் வாடி போலான்னு ரொம்ப கம்பல் பண்ணா தியேட்டருக்கு போவேன். என் ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கனவுல சினிமா ஹீரோஸும் கிரிக்கெட் பிளேயர்ஸும் வரதா சொல்லுவாங்க. ஆனா என்னோட கனவுல மலையும் பெரிய புல்வெளியும் ரோஜா தோட்டமும் தான் வரும். ஆளே இல்லாத இடத்துல நான் மட்டும் தன்னந்தனியா புல் தரையில உருளுவேன். தூரத்துல தெரியுற மலையை பார்த்து ஹலோ அப்படின்னு கத்துவேன். இங்கே அங்கேயும் ஓடுவேன், டான்ஸ் ஆடுவேன். நந்து, சந்தோஷங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு.
1: கரெக்ட்.
0: நந்து, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இந்த கட்ட சுவத்து மேல ஏறி நின்னுகிட்டு இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு ஒருக்க கத்துன போல இருக்கு.
1: காயத்ரி, உன்னை பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகுதான் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் நான் மொத்தமா அனுபவிச்ச மாதிரி இருக்கு. சொன்னா வருத்தப்படக்கூடாது காயு. இந்த நிமிஷமே, இந்த நிமிஷமே நான் செத்துருலாமான் கூட
0: நந்து
1: தோணுது.
0: என்ன நந்து, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: ஏய் காயத்ரிமா, இத பாரு, நான் தான் வருத்தப்படக்கூடாதுன்னு சொன்னேன் இல்ல, பிளீஸ். இத பாரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா, அழாத. இத பாரு, அழக்கூடாது, சொன்ன கேளு. அங்க பாரு, இங்க பாரு, கொஞ்சம் நிமிந்து பாரு, வானத்துல இருக்கு பாரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க பாரு, எப்படி உன்ன வேடிக்கை பாக்குறாங்க பாரு.
0: ஏய், என்ன இங்க வேடிக்கை? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும், அது இல்ல இப்படியா வேடிக்கை பாக்குறது? போங்க போங்க.
1: ஏய், அதான் சொல்லிட்டா இல்ல காயத்ரி, அப்புறம் என்ன இங்க வேடிக்கை? போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க

0: எல்லாரும் போயிட்டாங்க காயத்ரி.
1: நந்து இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது சரியா?
0: சரி.
1: உங்களுக்கு என்ன, நீங்க ராஜா, உங்களுக்கு அத்தனை சுகத்தையும் அள்ளி அள்ளி தரத்துக்கு நான் இருக்கேன் நந்து.
0: காயத்ரி.
1: என்னடா
0: காயத்ரி?
1: என்னன்னு சொல்லுங்க.
0: உன்னை நிக்க வச்சு உன் கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் போல இருக்குமா?
1: ஐயோ, பொண்டாட்டி கால்ல ஆம்பள விழுந்தா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க.
0: காயோ, அது ஏதோ ஒரு ஆம்பள சொன்னதா இருக்கும். இப்போ நாம அம்மா கால்ல விழறது இல்லையா?
1: சரியா போச்சு, நாம என்ன கட்சியா நடக்கிறோம் கால்ல விழுந்துட்டு இருக்கிறதுக்கு? மணி 11 ஆயிடுச்சு. இங்க பாருங்க நந்து, நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன்.
0: என்னது, நாளைக்கு ஆபீஸ் லீவா? நாளைக்கு என்ன விசேஷம் காயோ?
1: விசேஷம் நாளைக்கு இல்ல, நாளானக்கி.
0: என்னது நாளானக்கா?
1: டியூப்லைட் டியூப்லைட். நாளானக்கி மை டியர் நந்துவோட பர்த்டே.
0: ஓ,
1: அதனால நாம நாளைக்கு ஹோமுக்கு போகணும், ஃபாதரை பார்க்கணும், அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஓகே
0: காயோ, இப்போ எதுக்குமா எனக்கு ட்ரெஸ்லாம்?
1: உங்க காசுல எல்லாம் ஒண்ணு வாங்கல, என் பணத்துல தான் வாங்க போறேன். நீங்களும் நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போடுறீங்க என்ன?
0: ஆ, ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு நாம லேட்டா எழுந்துக்கலாம்.
1: என்ன, சிரிப்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு.
0: என்னது சிரிக்கிறேனா? ஏன்னா இன்னைக்கு நாம ரெண்டு பேரும்

0: நந்து, என் லைஃப்ல 12 வருஷம் இந்த ஹோம்ல தான். எப்ப இங்க வந்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்த பொண்ணு மாதிரி மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு போயிடும். இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு செடியும் மரமும் ஏன் கண்ணு முன்னாடி வளர்ந்தது. அதுங்களோட நான் மணி கணக்குல பேசிருக்கேன், குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் சொல்லிருக்கேன் பாத்துக்கோங்களேன். அதுங்களுக்கு நான் பேசினது புரிஞ்சதோ புரியலையோ, ஆனாலும் அதுங்கள மணி கணக்குல போர் அடிச்சிருக்கேன்.
1: இதுங்களை பார்த்தாலே நீ சொல்றதெல்லாம் நல்லா புரியுது.
0: என்ன புரியுது?
1: எதுவுமே வளராம அப்படியே ஒன்ன மாதிரியே குட்டை குட்டையா நிக்குது.

0: படுக்கையில தான் நான் தலைய வச்சு படுத்துக்குவேன். ஒரே அழுகழுகையா வரும். நான் அழறத பாத்துட்டு மனசு கேட்காம இந்த மரம் தலை அசைச்சு செல்லன்னு ஒரு காத்த வீசும் பாரு. அது என் உடம்புல மோதும் போது மனசு அப்படியே கரைஞ்சு போயிடும்.
1: குட் மார்னிங் ஆன்ட்டி.
0: ஹாய் ஜெனி. குட் மார்னிங்.
1: இந்த அங்கிள் யாரு?
2: இந்த ஆன்ட்டி யாரு?
1: என்னோட ஃப்ரெண்டு.
2: நானும் அப்ப உன்னோட ஃப்ரெண்டு.
1: ஹலோ ஃப்ரெண்ட்.
2: ஹாய் ஃப்ரெண்ட்.
0: குட் மார்னிங் ஃபாதர்.
3: குட் மார்னிங் மாமா காயத்ரி. எப்படி இருக்க?
0: நல்லா இருக்கேன் ஃபாதர்.
2: வணக்கம் ஃபாதர்.
3: வணக்கம்
0: ஃபாதர். இவர்தான் நந்தகுமார்.
3: உன்னோட கணவர் மிஸ்டர் நந்தகுமார். உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா காயத்ரி.
2: ஃபாதர் எங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
3: கர்த்தர் உங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். காயத்ரி பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு சின்ன குழந்தையா இங்க வந்தா, இப்ப பெரிய மனுஷியா புடவை கட்டிக்கிட்டு கணவனோட வந்திருக்கா. காலம் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தீங்களா மிஸ்டர் நந்தகுமார். காயத்ரி கிட்ட எனக்கு மதங்களை கடந்த அன்பு உண்டு. அதனாலதான் இங்க அவ கடைசி வரைக்கும் காயத்ரியாவே இருந்தா. அவ வேதாகமும் படிப்பா, விஷ்ணு சகஸ்ரநாமமும் சொல்லுவா, சர்ச்சிலே பிரேயரும் பண்ணுவா. தீபாவளி அன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பா. நந்தகுமார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
2: சொல்லுங்க ஃபாதர்.
3: காயத்ரி நல்லா பாடுவா. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ராத்திரி மார்கழி மாத குளிரில் கையில் மெழுகுவத்தி வச்சுக்கிட்டு அவ பாடுறப்போ ஒரு நிமிஷம் சீசச்சே மயங்கி போயிடுவார். சாரி வெயிலில் உங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போய் பேசலாம்.
2: ஓகே ஃபாதர்.
3: பீட்டர்
4: நான் வந்துட்டேன் ஃபாதர்.
3: அந்த மாதிரி
4: ஃபாதர்
3: ரெண்டு டீ போட்டு கொண்டுட்டு வா. காயத்ரிக்கு சுகர் கம்மியா.
0: ஓ ஃபாதர் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களே.
3: நல்லவங்களை மறக்க முடியாதுமா, மறக்கவும் கூடாது.
0: ஃபாதர் நாளைக்கு நந்துவுக்கு பர்த்டே.
3: சந்தோஷமா.
0: அதனால நாளைக்கு நம்ம ஹோமோட லஞ்ச் செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு இருக்கோம் ஃபாதர்.
3: குட் குட்.
0: நந்து சினிமா ஆர்டிஸ்டும் அரசியல் தலைவர்களும் அவங்க பிறந்த நாளைக்கு இதே மாதிரி ஸ்வீட் ஐஸ்கிரீம்னு லஞ்ச் கொடுப்பாங்க. அதுக்காகவே தினமும் யாருக்காவது பர்த்டே வராதான்னு நாங்கெல்லாம் ஏங்குவோம் தெரியுமா.
3: காயத்ரி பழசன் இன்னும் மறக்கல. நாளைக்கு லஞ்சில நீதாம்மா பிரேயர் பாடணும்.

0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங் காயத்ரி.
0: இன்று பிறந்த நாள் காணும் என் செல்ல அசடே, இன்று போல் இல்லாமல் இனியாவது புத்தியுடன் இருக்க உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன்.
1: ஏய் ஏய், என்னம்மா இது? உன்னை காதலிச்சதுனால காதலிச்சதோட நிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக என்ன அசடுங்கறியா?
0: என்ன விட்டா எவ உன்னை காதலிச்சிருக்க போறா, கல்யாணம் பண்ணிருக்க போறா? உனக்கு ஒண்ணு தெரியுமா
1: என்ன?
0: புருஷன் புத்திசாலியா இருக்கிறத விட அசடா இருக்கிறதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. உனக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? சரி சரி, சமத்தா எந்திரிச்சு பேஸ்ட் பிரஷ் டவல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க போங்க போங்க.
1: சரி சரி சரி, முதல்ல பர்த்டே கிஃப்ட் கொடு, அதெல்லாம் எதுவும் கிடையாதா?
0: கிஃப்டா? என்ன வேணும்?
1: என்ன கேட்டாலும் தருவியா?
0: ஓ எஸ்.
1: அப்போ பைசா செலவில்லாம கலர் பேப்பர் சுத்தாம மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் ஒன்னு இருக்கு, நீ நினைச்சா அதை எனக்கு தரலாம்.
0: அப்படி மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்ன இருக்கு? நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது, அதெல்லாம் முடியாது கண்ணா.
1: இத பாரு இத பாரு, நான் பர்த்டே பாய், இன்னைக்கு நான் எது கேட்டாலும் நீ கொடுத்தே ஆகணும்.
0: ஓஹோ,
1: ஆமா,
0: குழந்தை கேக்குற எல்லாத்தையும் அம்மாவால கொடுக்க முடியாதுப்பா. போ போ போ போ, சீக்கிரம் குளிச்சு புது டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அம்மா அப்பா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. உனக்கு பிடிச்ச கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்கேன்.
1: ஒண்ணு வேணாம், போ.
0: சரி சரி, இப்போதைக்கு ஒரே ஒரு ஆறுதல் பரிசு மட்டும் தர.
1: பாதாம் அல்வா கேட்டவனுக்கு பஞ்சு மிட்டாய் தரேங்கிற. சரி பரவாயில்ல, ஆறுதல் பரிசுனாலும் அதுவும் அட்டகாசமா தான் இருக்கும். சரி சரி, நான் ரெடி, நீ குடுக்கறதுக்கு ரெடியா?
0: என்ன சார், குளிச்சாச்சா?
1: ஆச்சு ஆச்சு, இத பார் தலை வாரிக்கிட்டே இருக்கேன்.
0: ஆமா, தலையில ஈரம் அப்படியே இருக்கு. என்னத்த தோட்டினீங்க, இங்க வாங்க.
1: இழுக்காத,
0: இவ்வளவு ஈரத்தோட தலைய வார வேண்டியது, அப்புறம் தலைவலி உயிர் போதுன்னு அணத்த வேண்டியது. உட்காருங்க. அப்படி
1: காயத்ரி, என்ன காயத்ரி இது? ஒரு குழந்தையாட்டமா என்ன இப்படி கவனிக்கிற? நான் எந்த ஜென்மத்துல

0: இந்த கடனை எல்லாம் நான் உனக்கு திருப்பி அடைக்க போறேன்னு தெரியல.
1: என்ன நந்து இது, கடன் வட்டின்னு கணவன் மனைவி உறவுங்கிறது என்ன கந்து வட்டி பிசினஸா? எல்லா பொண்ணுங்களுக்குமே அவங்க உங்க புருஷன் மீச வச்ச குழந்தைங்க தான். சரி சரி, புது டிரெஸ் போட்டுக்கோங்க. சட்டையே இப்படி வெளியில விடுறீங்க, இன் பண்ணிக்கோங்க.
0: எனக்கு இன் பண்ணி பழக்கம் இல்ல காயோ.
1: இப்ப என்ன பழகிக்க வேண்டியதானே?
0: இங்க பாரு, நான் இன் பண்ணிக்கிட்டதும் ஏதோ ஒரு 4-5 வயசு குறைஞ்சிட்ட மாதிரியே இருக்கு எனக்கு.
1: குறையிற அளவுக்கு உங்களுக்கு ஒன்னும் வயசாயிடல. சரி சரி, டிஃபன் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஆசீர்வாதம் வாங்கிட்டு டிஃபன் ஆறதுக்குள்ள சீக்கிரம் வந்துங்கடா செல்லம்.
0: ஓகே ஓகே, நீயும் வா காயத்ரி.
1: இல்ல நந்து, மாமாவை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதம்ங்கிறது வாழ்த்து இல்ல, சர்டிபிகேட். அத வாங்குற தகுதி எனக்கு இன்னும் வரல நந்து.
0: ஹே, என்ன காயத்ரி, அப்பா பேசினத இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்க?
1: பிளீஸ் நந்து, என்ன கம்பல் பண்ணாத, நீ போயிட்டு வா.
0: சரிம்மா.
1: என்ன இது சும்மா வாட்ச் வாட்ச் பாத்துட்டே சாப்பிடுற? இன்னும் கொஞ்சம் நெய் போடட்டுமா?
0: ஐயோ வேணாம் வேணாம் காயத்ரி, இத பாரு. ஐயோ ஓ காட், மணி 9 ஆயிருச்சு.
1: ஏ, வெளியில எங்கயாவது போகணுமா?
0: ஆமாமா ஆமா.
1: என்ன நந்து இப்படி பண்ற? நீ வீட்ல இருப்பேன்னு எவ்வளவு ப்ரோக்ராம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன்.
0: சாரி காயத்ரி, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். காலையில மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, எம்டி ஃபாரின்ல இருந்து வராரு, அவர் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணணும்னு. 9:20 ஃபிளைட் லேண்ட் ஆகுது, கஸ்டம்ஸ் செக்கிங் முடிஞ்சு வெளியில வர ஒரு 10 நிமிஷம் ஆகும். கம்பெனி கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கும், அதுல அவரை ஏத்தி விட்டுட்டு 10:30 எல்லாம் வீட்டுக்கு வந்துருவேன். நீ ரெடியா இருந்தேன்னா வந்ததும் நம்ம நேரம் ஹோமுக்கு போலாம். ஈவினிங் அஷ்டலட்சுமி கோவில், நைட்டு டின்னர் ஹோட்டல்ல. ஓகேவா?
1: சீக்கிரம் வந்துடும் நந்து, லேட் பண்ணிடாத. பாவம் குழந்தைங்க எல்லாம் பசியோட காத்துட்டு இருக்கும்.
0: கரெக்ட் டைத்துக்கு வந்துருவேன். வரல நான், நீ என்ன லேட் நந்துன்னு கூப்பிடு, வரட்டுமா? ஐயோ அம்மா,
1: என்ன நந்து இது, பாத்தியா கிளம்பும் போதே தடுக்குது. சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கிளம்பு.
0: அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போற வழியில பாத்துக்கிறேன். இப்பவே டைம் ஆயிடுச்சு, இன்னும் 20 நிமிஷத்துல நான் ஏர்போர்ட்ல இருக்கணும். நான் புறப்படுறேன் காயத்ரி, பாய்.
1: பாத்து.
0: ஓகே ஓகே.
2: ஹலோ சார், நான் பல்லாவரம் டிராபிக் கான்ஸ்டபிள் பேசுறேன் சார். ஹலோ, ஆமாம் சார், ஆமாம், ஏர்போர்ட் பக்கத்தில் தான் சார் ஸ்பாட்டு. சார், 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அது பைக் மேலே வாட்டர் டேங்கர் லாரி மோதிருக்கு சார். சார், ஆல் ஸ்பாட் டெத் சார். ஆமாம் சார், ஆமாம், இப்போ தான் டிராஃபிக்கெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆ இருக்கு சார், இருக்கு. பார்ட்டியோட பேக்கெட்டில் ஐடென்டி கார்டு ஒன்று இருக்கு. இந்த டிராக்டர் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொருள் இருக்குது சார். ஆ ஒரு நிமிஷம் சார், இது சார் பேர் நந்தகுமார், கம்பெனி அட்ரஸ் தான் சார் இருக்கு. ஆ இதை பார்த்துறேன் சார். சார், வீட்டு அட்ரஸ் எதுவும் இல்லைங்க சார். ஆ ஆம்புலன்ஸுக்கெல்லாம் சொல்லியிருக்கோம் சார். ஓகே சார்.
1: எப்படி மனசு வந்துச்சு? ஏன் பார்த்த பஸ்ல சீசன் டிக்கெட்டை தொலைச்சிட்டு டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லாம பாதி வழியில இறங்கி என்னை எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நின்னப்ப நீ மட்டும் ஏன் உன்னோட ஸ்கூட்டர்ல ஏத்திட்டு போய் ஆபீஸ்ல என்ன ட்ராப் பண்ண? நான் உன்னை காதலிச்சிருக்க கூடாதா? கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாதா? வெறும்னே லைப்ரரி புக்கும் டிவி சீரியலும் வாழ்க்கையே போதும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கணுமா? எதுக்குடா இந்த அவஸ்தை? ஏன் நந்து, என்னால தாங்க முடியலடா.
3: அண்ணி அண்ணி அழாதீங்க. அண்ணி
1: வாங்க பாஸ்கர்.
3: நந்தா போய் 2 மாசம் ஆச்சு, இன்னும் நீங்க அழுதுகிட்டே இருந்தா எப்படி அண்ணி?
1: என்ன என்ன பண்ண சொல்றீங்க பாஸ்கர்?
3: அண்ணி நீங்க மறுபடியும் ஆபீஸுக்கு போகணும். இப்படி வீட்லயே இருந்தா அண்ணனோட ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
1: ஆபீஸ்க்கு போனா எல்லாம் மறந்து போயிடுமா? ஆபீஸ் முடிஞ்சதும் திரும்பவும் நான் வீட்டுக்கு தானே வந்தாகணும்.
3: புரியுது அண்ணி, புரியுது.

0: ஆஃபீஸில் இருக்கிற கொஞ்ச நேரமாவது மற்றவங்களுக்காக நீங்கள் அழாமல் இருப்பீங்க இல்லையா? உங்கள் ஆஃபீஸுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், நாளைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு. என்ன அண்டி சரின்னு சொல்லுங்க.
1: சரி பாஸ்கர்.
2: மாமா காயத்ரி கேள்விப்பட்டம்மா, ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள நித்திரையாயிட்ட நந்தாவோட ஆத்மா சாந்தி அடைய நீ பிரார்த்தனை பண்ண. காயத்ரி நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருக்க முயற்சி பண்ணுமா.
1: எப்படி முடியும் ஃபாதர்? காலையில என்னோட சிரிச்சு பேசி விளையாடின மனுஷன மத்தியானம் வெள்ள துணியில பொட்டலமா சுத்தி இந்தாவும் புருஷனை கொடுத்தது என்னால தாங்க முடியல ஃபாதர், தாங்க முடியல.
2: கர்த்தரே,
1: ஏன் ஃபாதர்? நான் நேசிக்கிறவங்க எல்லாம் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடுறாங்க. சின்ன வயசுலயே பெத்தவங்களை இழந்து கல்யாணமான 6 மாசத்துக்குள்ளேயே புருஷனையும் இழந்து கடவுள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு.
2: நோ காயத்ரி, நோ. கடவுள் செய்யற எல்லா காரியங்களுக்கும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா. எப்பவும் மற்றவங்களே சார்ந்திருக்க கூடாதுமா. தனிச்சு இருக்கிறதுலயும் சந்தோஷம் இருக்கு. உன்னோட அன்பையும் நேசிப்பையும் நீ ஏன் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருக்கிக்கிற? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்து. அழக நேசிக்க கத்துக்க, அருவறுப்பையும் நேசிக்க பழகிக்க. வாழ்க்கை இனிமையாயிடுமா. நீ இங்க அடிக்கடி வா, இந்த குழந்தைங்களோட பேசு, விளையாடு, பிரேயர் பண்ணு. இங்க இருக்கிற மரம் செடிகளோட மறுபடியும் சிநேகத்தை கண்டினியூ பண்ணுமா.
1: ஓகே ஃபாதர். இப்பதான் என் மனசு ஒரு கோழி இறகு மாதிரி லேசா இருக்கு.
2: டைம் ஆகுது, நீ புறப்படுமா. வீட்டுல உன்ன தேட போறாங்க.
1: ராத்திரி பகல்னு 24 மணி நேரமும் என்ன தேடின நந்துவே என்ன விட்டு போயாச்சு.
2: காயத்ரி இப்பதானம்மா சொன்னேன்.
1: சாரி ஃபாதர், சாரி.
0: என்ன நீ ராத்திரி டிஃபன் சப்பாத்தியா?
3: ஆமா பாஸ்கர்.
0: அம்மா எங்க?
3: தலைய வலிக்குதுன்னு சொன்னாங்க, தைலம் தேய்ச்சி விட்டேனா, போய் படுத்துட்டாங்க.
0: நீங்க தனியா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சுபா எங்க போனா? அவ ஒத்தாசை பண்ணலாம்ல.
3: அவளுக்கு ஏதோ ப்ராஜெக்ட் வைக்கா, வந்ததுல இருந்து சிஸ்டத்து முன்னாடிதான் உட்காந்துட்டு இருக்கா.
0: இந்த வீட்டுல எல்லாருக்கும் அவங்கவுங்க காரியம் தான் முக்கியமாயிடுச்சு. இவங்களுக்கு எடுத்ததே நீங்க தான் அண்ணி. நீங்க ஏன் நீ எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படணும்? நீங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க தானே அந்தந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க.
3: விடுங்க பாஸ்கர். ஆமா, நீங்க என்ன மேத் ஸ்டூடண்டா?
0: ஆமா, ஏன் கேக்குறீங்க?
3: இல்ல, சப்பாத்தினா யூஷுவலா வட்டமா தான் இருக்கணும், இப்படி சதுரோ முக்கோணோ ஸ்டார் மாதிரி எல்லாம் இருக்க கூடாது, அதான் கேட்டேன்.
0: சாரி அண்ணி, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே சப்பாத்தி போட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்டு முரளி தஞ்சாவூர்ல இருந்து வர்றான். ஆபீஸ் குவார்டர்ஸ்ல வீடு கிடைக்க 10-15 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வீட்டுல தான் தங்க போறான். மாடியில் இருக்கிற என் ரூமை கொஞ்சம் சுத்தம் பண்ணணும்.
3: ஓகே ஓகே, சப்பாத்தி போட்டு தரேன், சூடா 2 சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் வேலையை பாருங்க. லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஆறி போயிடும்.
0: சரி அண்ணி. முரளி, இவங்க தான் என் அண்ணி காயத்ரி. ஒரு கன்ஃபெக்ஷனரி கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. அண்ணி இது முரளி.
3: வணக்கம் சார்.
4: பாஸ்கர் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். உங்களுக்கு கல்யாணம் எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. சாரி, நந்தாண்ணா கூட வர முடியல. அந்த சமயத்தில் பரோடாவில் இருந்தேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட அதிகம் பேசுனதில்லை, பட் வெரி நைஸ் பர்சன்.
0: அண்ணி, முரளியும் நானும் காலேஜ் வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். ஸ்கூல் டேஸில் மாங்காய் அடித்து வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிட்டது, சைக்கிள் கற்றுக்கிறேன்னு கீழே விழுந்து முட்டியை உடச்சிக்கிட்டது, அப்புறம் திருட்டுத்தனமாக தம் அடித்து அப்பா கிட்ட அடி வாங்கினது, இதெல்லாம் ரெண்டு பேரும் நிறைய கலாட்டா பண்ணியிருக்கிறோம். தஞ்சாவூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறான்.
3: சரி பாஸ்கர், அவரை உங்கள் ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன்.
0: வேண்டாம் அண்ணி, வர்ற வழியிலேயே ரெண்டு பேரும் காஃபி சாப்பிட்டுட்டோம். ஏடா முரளி, என்னமோ பெருசாக காவிரி கரையில் பிறந்தவன், காவிரி தண்ணியை குடித்தவன், அதுலேயே நீச்சல் அடித்தவன் பெருமை அடிச்சுக்குவியே. எங்கள் அண்ணியும் காவிரி கரை தான்.
4: இஸ் இட்?

0: ஊரு நீங்க?
1: திருவையாறு சார்.
0: ஆஹா, சங்கீத பூமி. அப்ப காவிரி தண்ணில மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்திலேயும் நனைஞ்சிருப்பீங்க. ஆமா, தியாகராஜ ஆராதனைக்கெல்லாம் போயிருக்கீங்களா?
1: எப்போ சின்ன வயசுல பட்டுப்பாவடையெல்லாம் கட்டிக்கிட்டு அம்மா கைய பிடிச்சிட்டு போய் பெரிய பெரிய வித்வான்கள்லாம் மொத்தமா பாடுறதையும் வாசிக்கிறதையும் ஆச்சரியமா உட்காந்து பார்த்த ஞாபகம். நான் திருவையாற விட்டு வந்து ரொம்ப வருஷங்களாச்சு. சரி சரி, ரெண்டு பேரும் போய் குளிச்சுட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.

0: காயத்ரி,
1: நந்து,
0: காயத்ரி மா,
1: நந்து, நந்து, நாலா பக்கமும் சுத்தி நின்னு நீ என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கே. நீ எங்க இருக்க நந்து? என்ன விட்டுட்டு நீ மட்டும் தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நந்து, நீ கண்டிப்பா ஹோசூர் போய் தான் ஆகணுமா?
0: ஆமாண்டா செல்லம், அங்க பிளான்ட்ல லேபர் ப்ராப்ளமா, லாக் அவுட் பொசிஷன், ப்ரொடக்ஷன் வேற ஸ்டாப் ஆயிடுச்சு. இது பெரிய ஆர்டர், போன புதன்கிழமை நாங்க அனுப்பிச்சிருக்கணும். சீக்கிரம் அனுப்பு, இல்ல ஆர்டர் கேன்சல் அப்படின்னு கிளைண்ட் இமெயில் வேற அனுப்பிச்சிட்டான். உடனே ஃபேக்டரிக்கு போய் ஆகணும், யூனியன் லீடர் கிட்ட பேசணும், அவன் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும், நின்று போன மிஷின் எல்லாத்தையும் மறுபடியும் ஓட வைக்கணும். வெள்ளிக்கிழமைக்குள்ள அத்தனை டிராக்டரையும் நாங்க ஹார்பருக்கு அனுப்பிச்சாகணும்.
1: சரி, எப்ப திரும்பி வருவ?
0: வித்இன் 2 டேஸ் டக்கண்ணா, ஜஸ்ட் 2 டேஸ். ஐ வில் பீ பேக்.
1: ஓகே. ரெண்டு நாளா? 48 மணி நேரம், 2880 நிமிஷம். நீ எல்லாம் ரொம்ப போர் அடிக்கும் நந்து.
0: செல்லம், நான் சொல்றதை கேளுடா, நான் தான் உனக்குள்ளயே இருக்கேன்ல. என்ன நீ ஏன் வெளியில தேடுற? கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு என்னையே நினைச்சுக்க, உன் பக்கத்திலேயே நான் இருப்பேன்.
1: நந்து, நீ சொன்ன மாதிரி நாள் பூரா நான் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கு நீ வேணும் நந்து, எனக்கு நீ மறுபடியும் வேணும். யாரு?
2: முரளி.
1: வாங்க.
2: சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்.
1: அதெல்லாம் இல்ல, உள்ள வாங்க.
2: ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வந்தேன். எங்க ஒருத்தரையும் காணோம்?
1: அவங்க எல்லாம் மேரேஜ் ரிசப்ஷனுக்காக போயிருக்காங்க.
2: ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்புக்கு முடியலையா?
1: ஆமா, தலைவலி. காலையில ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு தலைய சரியா தோட்டாம போயிட்டேன். நீர் கோத்துட்டு தலையெல்லாம் ஒரே பாரமா இருக்கு.
2: ஏதாவது மாத்திரை எடுத்துக்கிறதானே?
1: இல்லைங்க, எனக்கு மாத்திரை போட்டு பழக்கம் இல்ல.
2: பெயின் பாம் அப்ளை பண்ணலாமே?
1: அதுவும் தீந்துடுச்சு.
2: நீங்க படுத்துக்குங்க, இத வந்துடுறேன். இந்தாங்க.
1: ஐயோ, என்னங்க இது? நீங்க எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு?
2: வாங்கினா என்னங்க, பக்கத்திலேயே 4 வீடு தள்ளி மெடிக்கல் ஷாப் இருக்கு. வெந்நீர் இருக்கா?
1: இல்ல, இனிமேதான் சுட வைக்கணும்.
2: வேண்டாம் வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் சுட வச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இந்தாங்க, வெந்நீர்ல 2 டிராப் தைலத்தை விட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா தலையில் இருக்க நீரெல்லாம் இறங்கிடும். வெறும் வயிற்றோட படுக்காம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. நைட் நல்லா தூக்கம் வரும். காலையில் எழுந்திருக்கும் போது தலைவலியே போயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ரெஸ்ட் எடுத்துக்கங்க. குட் நைட்.
1: தேங்க்யூ முரளி, குட் நைட். என்ன முரளி, திடீர்னு எங்க ஆபீஸ் பக்கம்?
2: மேலே 4th ஃப்ளோருக்கு ஆஃபீஸ் வேலையாக வந்தேன். இப்போ தான் வேலை முடிஞ்சுது. நாளைக்கு வந்தால் போதும்னு எங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்த வரைக்கும் உங்களை அடிக்கடி பார்க்க முடிஞ்சுது. குவார்ட்டர்ஸுக்கு போயிட்ட பிறகு எனக்கும் வீட்டுக்கு வர நேரம் கிடைக்க மாட்டேங்குது. நான் உங்களை பார்க்க வந்தது எதுக்கு தெரியுமா?
1: சொன்னா தானே தெரியும்.
2: அடிக்கடி தலைவலி அப்படின்னு சொன்னீங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூரலஜிஸ்ட கிட்ட உங்கள் ப்ராப்ளத்தை சொன்னேன், சரி பண்ணிடலான்னாரு. சனிக்கிழமை அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், 4 மணிக்கு.
1: எதுக்கு முரளி டாக்டர் எல்லாம்?
2: நோ, தலைவலியை சாதாரணமாக எடுத்துக்க கூடாது. அது நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாது, அப்படியே முடக்கி போட்டுடும். இந்தாங்க.
1: என்ன முரளி இது?
2: ஆடியோ சிடிஸுங்க. அன்னைக்கு உங்கள் ரூமுக்கு வந்தப்போ கர்நாடிக் சினிமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு மியூசிக் கனெக்ஷன்லாம் பார்த்தேன். வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆடியோ எக்ஸ்பிஷனுக்கு போயிருந்தேன், உங்கள் ஞாபகம் வந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும்னு வாங்கினேன்.
1: தேங்க்ஸ் முரளி. நந்து போனதுக்கப்புறம் மியூசிக் தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக

0: இருக்கு.
1: எங்க வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா?
0: வீட்டுக்கு போனா நந்துவோட ஞாபகமாவே இருக்கும். பீச்சுக்கு போலான்னு நினைச்சேன். ஆமா, உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்போ நீங்க வரீங்களா?
1: நிச்சயமா.

0: இங்கே உட்காரலாமா?
1: ஆ,
0: சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடற்கரை ஒரு சௌகரியம், இலவச சந்தோஷம்.
1: உப்பு காத்தும் உள்ளங்காலில் குறுக்குறுக்கிற மணலும் சந்தோஷமா விளையாடுற குழந்தைங்க மாதிரி சத்தம் போடுற அலைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இங்கே வர்றவங்கள எத்தனை பேருக்கு இந்த அழகை ரசிக்க தெரியுது. கடலுக்கு முதுக காட்டிக்கிட்டு உட்கார மனுஷங்களை கண்டாலே எரிச்சலா இருக்கு.
1: எனக்கு கூட அப்படிதான் முரளி. நிறைய பேர் இந்த கடற்கரையை மிஸ்யூஸ் பண்றாங்களேன்னு கோவமா வருது.
0: இங்கே உட்கார்ந்து இருக்கிற லவ்வர்ஸ் வச்சு சொல்றீங்களா?
1: பின்ன என்ன முரளி, மத்தவங்க பாக்குறாங்கன்னு கூச்சமே இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு முணு முணுன்னு பேசிக்கிட்டு. ஏ முரளி, இங்க வரவங்கல்ல எத்தனை பேர் காதல்ல ஜெயிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க?
0: இதுல சில பேர் தான் உண்மையா காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க, மத்தவங்க எல்லாம் சும்மா பொழுதுபோக்கு தான். ஆமா, நீங்களும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையா?
1: நானும் நந்துவும் பார்த்து பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றதுக்கே 5 வருஷமாச்சு. இந்த 5 வருஷத்துல கோயில் புக் ஃபேர்னு ஒரு 4-5 முறை தான் நாங்க சேர்ந்து வெளியில போயிருப்போம். தினமும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கணும், என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு ஃபோன்ல கேட்கணும்லாம் எங்களுக்கு மனசு அடிச்சுக்கிட்டதே இல்லை. காதலுக்கு இருக்கிற எந்த அடிப்படை சந்தோஷத்தையும் காதலிச்ச காலத்துல நாங்க அனுபவிச்சதே இல்லை. ஆனா கல்யாணமாகி அந்த 6 மாசத்துக்குள்ள நந்துவோட முழு வாழ்க்கை வாழ்ந்துட்ட திருப்தி இருக்கு. நந்து என்ன ஒரு மகாராணி மாதிரி வச்சிருந்தாரு. இப்படி திடுதப்புன்னு விட்டுட்டு போனதுதான் என்னால தாங்கிக்க முடியல. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு.
0: முடிவு முடியும்னு சொல்றீங்களே, எது முடிவு? நீங்க ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது?
1: எனது இன்னொரு கல்யாணமா?
0: மனசுக்கு பிடிக்கலன்னா விலைக்கு வைக்கிறதுக்கு சட்டம் அனுமதிக்குது. அதுக்கு விவாகரத்துன்னு வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு.
1: மனசுக்கு பிடிக்கலன்னா உயிரோட இருக்கிறவங்கள விலைக்கு வச்சிடலாம். ஆனா செத்ததுக்கு அப்புறமும் என்னை விட்டு விலைக்கு போகாம பிடிவாதமா என் மனசோட ஒண்ணிட்டு இருக்கிற நந்துவை எப்படி என்னால உதற முடியும்? இன்னொரு தடவை தலை குனிஞ்சு தாலியை கட்டிக்கிட்டு மாமனார் மாமியாரை நமஸ்காரம் பண்ணிட்டு புருஷன் வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா வாசலை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இவனும் நம்மளை விட்டு போயிடுவானுங்கிற பயத்துல அவனை இருக கட்டி பிடிச்சிக்கிட்டு. முடியாது முரளி, என்னால முடியாது.
0: எதுக்கு சொல்றேன்னா, வாழ்க்கையில
1: வாழ்க்கைங்கிறது என்ன? நீல நீளமா பல்லும் உருண்டையா கண்ணும் வச்சிட்டு இருக்கிற பூச்சாண்டியா? நாம ஏன் அதுக்கு பயப்படணும்?
0: குட், பயப்படக்கூடாது, நேருக்கு நேரா சந்திக்கணும். ஆனா அதுக்கு ஒரு கம்பெனியன் வேண்டாமா?
1: முரளி, இங்க உடம்புக்கு துணையா இருக்கிறவங்க தான் அதிகம், மனசுக்கு ஆதரவா அனுசரணையா யாருமே இல்லைங்க. எனக்கு அழுத்து போச்சு முரளி.
0: சோகம் மனுஷனை எவ்வளவு அசர வச்சுக்கிடுது. 100 கிலோ வெயிட்டு கூட தூக்க ட்ரை பண்ற நாம 100 கிராம் சோகத்தை தாங்க முடியாம டப்புன்னு உறைஞ்சு போயிடுறோம்.
2: எம்மா, பூ வாங்கிக்கம்மா. மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, கனகாம்பரம் இருக்கு, சாமந்தி இருக்கு, ரோஜா இருக்கு, பூ வாங்கிக்கம்மா.
1: வேண்டாமா
2: சார். மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுங்க சார். வாசனையா இருக்கும்.
1: ஏய், இங்க இருந்து போ, இல்லைன்னா எல்லா பூவையும் பிச்சு எரிஞ்சிருவேன்.
2: இந்தாமா, பூ வேண்டாம்னா போ. என்னமோ கண்ணகியாட்ட படம் காட்டுறிய, படம் ஜோடி போட்டுக்கிட்டு வர்ற. உண்மையை சொன்னா அப்படியே குதிக்கிற. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் தினம் தினம் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா?
1: ப்ளீஸ் முரளி, அவளை இங்கே போக சொல்லுங்க.
0: நீ போமா. ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க?
1: ஏன் முரளி, பீச்சுக்கு வரவங்க எல்லாருமே காதல் பண்றவங்களா தான் இருக்கணுமா? அவங்களுக்குள்ள வேற ரிலேஷன்ஷிப்பே இருக்காதா? ச்சே, காதலை தவிர அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயங்களே இருக்காதா?
0: என்ன பண்றது, இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டி தான் எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது. அவ இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே காதல் பண்றவங்களா இருந்திருக்கலாம்.
1: நட்பை கேவலப்படுத்துறத என்னால தாங்கிக்கவே முடியறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நட்புங்கிறது இந்த உலகத்திலேயே பெரிய விஷயம். எதிர்பார்ப்பு இல்லாதது நட்பு மட்டும்தான். எல்லை கல்லு முள்வெளி எந்த பவுண்டரி லைன்ஸும் அதுக்கு இல்ல. நினைச்சப்ப சண்டை போட்டுக்கலாம், நினைச்சப்ப சேர்ந்துக்கலான்னு காதல்ல கூட இல்லாத சௌகரியம் நட்புல மட்டும்தான் இருக்கு. இந்த மனுஷங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறாங்க. அதான் எனக்கு புரியல, அதான் ஏன்னு கேக்குறேன்.
0: அப்ப

0: அப்படியே பழகிட்டாங்க. அண்ணனும் தங்கையும் சிரித்து பேசினா கூட அர்த்தம் கண்டுபிடிக்கிற ஜனங்க. என்ன பண்ணுறது, இவங்களுக்கு நடுவில் தான் நாம் நடக்க வேண்டியிருக்கு.
1: ஆமா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா முரளி?
0: ஒரு பையனோட முத கேர்ள் ஃப்ரெண்டு அம்மா தான்.
1: சரி முரளி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாமா?
0: நான் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு.
1: வேண்டாம் முரளி, நான் பஸ்லேயே போயிடுறேன். அடையார் போய் கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கணும். நான் கிளம்புறேன்.
2: என்ன நீ இவ்வளவு நேரம், மணி 9:30 ஆச்சே, இன்னும் காணுமே, என்ன ஆச்சுன்னு மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு.
1: ஒண்ணு இல்ல பாஸ்கர், தேனாம்பேட்டையில ஒரு ஹோம் எக்ஸிபிஷன், நாளையோட கடைசி. நாளைக்கு போக முடியாது, ஃபாதரை போய் பார்க்கணும். அதான் முரளிய போன் பண்ணி வர சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரும் தான் போனோம். நிறைய ஸ்டால் இருந்ததா, நேரம் போனதே தெரியல. வரும்போது எனக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடைக்கல, ரெண்டு பஸ் மாறி வர வேண்டியதாயிடுச்சு. அதான் லேட் ஆயிடுச்சு. முரளி முதல்ல டிராப் பண்றேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்.
3: காயத்ரி.
4: தெரியாது. உங்க மருமகளை மவுண்ட் ரோட்ல பார்த்தேன், மாம்பழத்துல பார்த்தேன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது எனக்கு அவமானமா இருக்குமா? பொண்ணுக்கு மானங்கிறதாம்மா ரொம்ப முக்கியம். அப்புறம் எதுக்காக துணி கட்டுறோம்? பொண்ணுங்கிறவ மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு வாழ கத்துக்கணும். இந்த வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, அதான் என் மக. நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமா இல்லையா? நீ எடுக்கிற பேரு அவளோட வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாதுமா, அழிச்சிடக்கூடாது.
2: ஏன்பா, அண்ணியும் முரளியும் சேர்ந்து போறதை பார்த்து கவலைப்படுற உங்க மனுஷங்க கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள வெறும் நெத்தியும் விதவை கோலமா நின்னப்போ கவலைப்பட்டாங்களா? உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கணும்னு ஆதங்கப்படுறீங்களே, அண்ணியும் ஒரு பொண்ணு தாங்கிறத நினைச்சு பாத்தீங்களா?
4: எனக்கு

0: காக நீங்க தேஞ்சது போறோம். முரளியை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவன். நீங்க தேடுற அன்பும் ஆதரவும் அவனால மட்டும்தான் தர முடியும். உங்களுக்கு இஷ்டம்னா சொல்லுங்க, முரளிகிட்ட நான் பேசுறேன். உங்க கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். நீ
1: பாஸ்கர், என்ன பாஸ்கர் இது? நீங்களுமா? ஆணும் பெண்ணும் பழகுனா அவங்க காதலிச்சுதான் ஆகணுமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் ஆகணும்னு கட்டாயம் இருக்கா? அண்ணனும் தங்கச்சியும் ஒன்னா பைக்ல போனா கூட அவங்க ரெண்டு பேரும் படகு மறைவுல உட்காரத்துக்காக பீச்சுக்கு தான் போறாங்கன்னு பேசுறவங்களை பத்தி எனக்கு அக்கறை இல்ல பாஸ்கர். நான் முரளியோட பழகுறேன், உங்க அப்பா சொல்ற மாதிரி சேர்ந்து ஊர் சுத்துறேன். அதுக்காக முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் தான் என் புருஷன்னு கழுத்துல தாலிய தொங்க விட்டுட்டு அலையணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் தாலி, மெட்டி, ஃபர்ஸ்ட் நைட், பால், பழம், வாந்தி, இடுப்பு வலி எல்லாமே உங்க அண்ணாவோட முடிஞ்சு போச்சு பாஸ்கர். நந்து என்னைக்கு என்ன விட்டுட்டு போனாரு, அப்பவே எனக்கு இந்த வீட்டோட இருந்த சொந்தம் அறிந்திருக்கணும். ஆனா நான் அறிந்துட்டு ஓட விரும்பல. அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த எனக்கு இவங்க கிட்ட அன்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன், அது கிடைக்கல. பாஸ்கர், நான் இந்த வீட்டை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா பாஸ்கர், என்னால இந்த வீட்டுக்கு கிட்ட பேர் வரவேணாம். இது ரத்தமும் சதையுமா என்னோட இருந்த நந்து நடமாடின இடம். இந்த வீடு கட்டுறதுக்கு வாங்கின கடன் பாக்கி இருக்கு, அதை அடைக்கணும்னு அடிக்கடி உங்க அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. உங்க அண்ணனுக்கு கிடைக்க போற இன்சூரன்ஸ் பணம், ப்ரோவிடன்ட் ஃபண்ட் எல்லாத்தையும் உங்க பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். அந்த கடனை எல்லாம் நீங்களே அடைச்சிடுங்க.
0: அண்ணே, எல்லாத்தையும் இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு நீங்க எங்க போவீங்க?
1: எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு, ஹாஸ்டல் தான். தானே சமைச்சு தனியா சாப்பிட்டுக்கிட்டு காலையில பாத்ரூம் வாசல்ல கியூல நின்னுக்கிட்டு டிவி சீரியல், லைப்ரரி, புக்ஸ் பழைய வாழ்க்கை. புறப்பட்ட இடத்துக்கே நான் திரும்பி போறேன்.
2: அண்ணி, எங்களை விட்டு நீங்க போகணுமா?
1: ஹே சுபா, நான் என்ன வெளியூருக்கா போறேன், இதே ஊர்ல தானே இருக்க போறேன். ஒரு நல்ல நாள்னா போன்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லிக்குவோம். எங்கேயாவது எதிர எதிரில பாத்துக்கிட்டோன்னா எப்படி இருக்கேன்னு கேட்டுக்குவோம். ரெஸ்டாரண்ட்ல போய் காபி சாப்பிடுவோம். பில்ல நான் தான் கொடுப்பேன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவோம்.
2: அண்ணி, நாங்க உங்களை மிஸ் பண்றோம்.
1: அப்புறம் எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும் பாஸ்கர்.
0: என்ன அண்ணி?
1: நான் இந்த வீட்டுக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறதில்ல. ஆனா நந்துவோட போட்டோ மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எப்பவுமே நந்துதான் என்னோட புருஷன். பெண்கள் எப்பவுமே பெண்கள் தான், அதுலதான் சந்தோஷமும் இருக்கு. குட் நைட்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நதியை தேடும் கடல் நாடகம். எழுதியவர் புவனேஸ்வரி. இதில் நடித்தவர்கள் ஜெயவித்யா, ஜி ரேவதி, பி கே கோவிந்தராஜன், கே ஸ்ரீதர், சூரியகாந்த், எம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் தங்கராஜ், கே கே சாமி, காஞ்சனமாலா, ஜி வாசுகி ஆகியோர். அமைப்பில் உதவி வே புனிதா. நாடக அமைப்பு வி குமார். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 5 மணி.
5: ஆகாஷ்வாணி குட்டீஸ் நேரம்.

0: குட்டீஸ் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: முதலாவதாக கான்பிடன்ஸ் இஸ் பில் நாட் போர்ன் என்கிற தலைப்பில் உரை நிகழ்த்த வருகிறார் மாணவர் ஒருவர்.
2: I am Gautam, your host for today. So let's kickstart our talk with some fun, shall we? Let's play an activity. It's quite simple, you know. All you have to do is just imagine the scenario that I'm about to tell you and think what you will be doing at that time. So here it goes. Imagine that you're seated in an auditorium along with, let's say, a 300

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணியில் குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம்.
1: மரம் வளர்ப்போம் நாடகம்.
2: வணக்கம். நாடகத்தின் தலைப்பு சப்ளா கட்டை எங்கே. பங்கு பெறுவோர் மகாத்மா பள்ளி 6 மற்றும் 8 வகுப்பு மாணவர்கள் நிகிதா, தீக்ஷிதா, தனுஷ், ஆரவ் மற்றும் பவபிரதா. காட்சி 1. இடம் கைலாயம்.

0: மகிழ்வுற்றேன் தேவி. என்ன வரம் வேண்டும் கேள். இன்று உனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று என் உள்ளம் நினைக்கிறது தேவி.
1: இறைவா பரம் பொருளே, நான் என்ன கேட்டுவிடப் போகிறேன்? நம் குடும்பம் இன்று போல் என்றும் ஒற்றுமையுடன் திகழ வேண்டும் என்பதே என் ஆவா.
0: சாதாரண மனிதர் போல கூறுகிறாயே தேவி.
1: பெண்ணாக பிறந்தவள் இதைத்தானே விரும்புவாள் நாதா.
2: விநாயகர் ஓடி வருதல். தாயே தாயே!
1: இறைவா, நம் மைந்தனின் குரல் போல் அல்லவா கேட்கிறது? இதோ ஓடி வருகிறான் என் குழந்தை.
0: ஐங்கரனே, விநாயகா, ஏன் இவ்வாறு மூச்சிரைக்க ஓடி வருகிறாய்?
2: தந்தையே, நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். சென்ற முறை வந்தார், என் சகோதரன் மலை ஏறி விட்டான். இம்முறை வருகிறார், யார் எங்கு செல்ல போகிறாமோ தெரியவில்லை.
1: ஐயனே, இது என்ன சோதனை? இப்போதானே நம் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று தங்களிடம் வரம் கேட்டேன், அதற்குள் இது என்ன சோதனை?
0: அதுதான் எனக்கும் புரியவில்லை தேவி. சரி சரி, சங்கத்தை கலைத்து விடுவோம். வேலவா, விநாயகா, இருவரும் உள்ளே சென்று விடுங்கள். பெரியவர்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.
2: காட்சி இரண்டு, நாரதர் ஓடி வருதல்.
3: ஐயனே, உலகை காத்தருளும் ஈசனே, எம் பெருமானே, என்னவென்று சொல்வது? நான் கடும் சோதனைக்கு உள்ளாகி தடுமாறுகின்றேன்.
0: என்ன சொல்கிறாய் நாரதா?
3: என்னை நன்கு உற்று நோக்குங்கள். என்னிடம் மாற்றம் ஏதேனும் தெரிகின்றதா?
0: என்ன மாற்றம்? கொண்டை, ஆடை அலங்காரம் என அனைத்தும் சரியாகத்தானே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த பதற்றம்?
3: ஈசனே, என் சப்ளா கட்டையை காணவில்லை. ஈசனே, நான் என்ன செய்வேன்? எம் பெருமான் பார்க்கடலில் துயிலும் பரமனின் திருவடியை காண தைரியம் இல்லாமல் இங்கு ஓடி வந்தேன். தயவு கூர்ந்து என்னை காத்தருள்க.
0: ஓ, உன் கையில் சப்ளா கட்டை இல்லை, இதுதானா விஷயம்? என்ன நாரதற்கு கைலாயத்தில் காத்திருக்கிறதே என யோசித்தேன். சரி, எனக்கு ஒரு யோசனை. பூலோகம் சென்று பார், அங்குள்ள மரங்களில் சப்ளா கட்டை செய்து வா. குமரா, விநாயகா, நாரதருக்கு வந்த சோதனை பற்றி அறிந்தீர்களா? நம்மை நாடி உதவி கேட்டு வந்துள்ளார். அவருக்கு உதவுவது நம் கடமை. நாரதா, என் மைந்தர்களுடன் பூலோகம் செல். உனக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள்.
3: ஐயனே, நான் மயில் வாகனத்தில் அமர்ந்து முருகனுடன் செல்கின்றேன். விநாயகருடன் சென்றால் நான் திரும்பி வருவதற்குள் ஒரு யுகம் முடிந்துவிடும்.
0: நாரதா, இந்த நிலையிலும் உன் கலகத்தை ஆரம்பித்து விட்டாயா? உன் விருப்பம் போல் சென்று வா.
2: காட்சி மூன்று, இருவரும் மயில் வாகனம் ஏறி செல்கிறார்கள்.
4: நாரதர், எங்கே இருக்கிவிட வேண்டும் என்று சொல், இறக்கிவிடுகிறேன்.
3: என்ன முருகா, நாம் எந்த உலகிற்கு வந்துள்ளோம்? சோலைகளே தென்படவில்லை.
4: இதற்குத்தான் நானும் யோசித்தேன். நீயும் என் தன்னையும் அப்டேட் ஆகாமலே இருக்கிறீர்கள். இது ஏஐ காலம். நீர் என்னவென்றால் சப்ளா கட்டை வேண்டும் என்கிறீர்கள்.
3: அதையெல்லாம் இருக்கட்டும், என் நிலைமை புரியாமல் பேசுகிறாய். பள்ளி கொண்டிருக்கும் பெருமாள் விழிப்பதற்குள் தயவு கூர்ந்து என்னை மரங்கள் தென்படும் இடங்களில் இறக்கிவிடு.
4: இதோ நாரதா, 10-15 மரங்கள் தென்படுகின்றன, இங்கே இறக்கிவிடுகிறேன்.
2: காட்சி நான்கு, நாரதர் கோடாரியுடன் இறங்குகிறார். மரங்கள் பேசிக் கொள்ளுதல்.
5: ஐயோ, மரம் வெட்டி வரையே நான் இன்று நம்முள் யார் சாக போகிறோமோ தெரியவில்லை.
6: அண்ணே, இவர்களை பார்த்தால் மரம் வெட்டி போல் தெரியவில்லை. இவ ஏதோ சீரியல் ஷூட்டிங் இருந்து வந்தவங்க போல தெரியறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.
3: ஆஹா, இதோ தேக்கு மரம்.
5: ஐயோ, இவங்க சீரியல் ஷூட்டிங்ல இருந்தெல்லாம் வரல. இவங்க நிஜமாலே நம்மள வெட்டதான் வந்திருக்காங்க. ஐயா, என்ன வெட்டாதீங்க, வெட்டாதீங்க.
3: என்ன, ஏன் இவ்வாறு கதறுகின்றாய்?
6: ஐயனே, முருக பெருமானே, மனிதர்கள் தான் எங்களை வெட்டி சாய்த்து இயற்கை அளிக்கிறார்கள் என்றால் நீங்களுமா? எங்கள் நிலைமை உங்களுக்கு கூடவா புரியவில்லை? எங்களுக்கு சோதனை வரும் காலத்தில் முருகா காப்பாற்று என்று உன்னை தானே கலைக்கின்றோம். நீயே எங்களை வெட்ட வந்தால் யாரிடம் நாங்கள் செல்வோம்?
7: பதறாதீர்கள், அச்சம் வேண்டாம். நாரதர் உங்களை வெட்ட மாட்டார். சிறு பொருள் செய்ய இவ்வளவு பெரிய மரங்களை வெட்ட வேண்டுமா? ஏற்கனவே வெட்டியுள்ள மரத்துண்டுகள் போதும். மேலும் இதோ என் வாகனத்தில் 10-க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை கொண்டு வந்துள்ளேன். இவ்விடத்தை மீண்டும் சோலையாக்குவேன். மனிதர்களும் அவசியத்தால் வெட்டப்படும் மரங்களுக்கு மாற்றாக வேறு மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று புரிய வைப்பதுதான் இனி என் வேலை.
1: ஐயனே, நாரதரின் சப்ளா கட்டை வைகுண்டத்தில் தான் இருக்கிறதாம். பூமாதேவி எடுத்து வைத்துள்ளார். உடனே நாரதரை அழைத்து வர சொன்னார்கள்.
3: அப்பாடா, என் கவலை விட்டது. வா முருகா, செல்வோம்.
5: ஐயனே, எங்கள் துயரத்தை போக்கிய உம்மை வணங்கி தொழுகின்றோம். சென்று வாருங்கள்.
3: முருகா, என்னால் இன்று பூமியில் மரம் நடுவிழா நடந்து முடிந்ததா?
7: காகம் உட்கார பணம் பழம் விழுந்தது போல.

0: வந்தோம். இயற்கையை அழிக்க கூடாது என்ற கருத்தையும் மக்களுக்கு உரைத்தோம்.
1: மரம் நடுவோம், மழை பெறுவோம், நெகிழிகளை தவிர்ப்போம், பசுமை காப்போம், வீடும் நாடும் நலம் பெற பாடுபடுவோம். நன்றி.

0: வாரம் நிகழ்ச்சியில் இதுவரை மகாத்மா பள்ளி மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். நிறைவு பெற்றது குட்டீஸ் நேரம். அமைப்பில் உதவி எம் பாண்டிலட்சுமி பிரியா. அமைப்பு கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: ஆணழகன் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 5:30.
1: ஆகாஷ்வாணி கிராமிய தென்றல் கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் இன்று விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் வில்லுப்பாட்டு கேட்கலாம். அம்மன் கதையை வில்லுப்பாட்டாக கேட்டு ரசிக்கலாமா?

0: கல்யாணத்திலே.
1: சரி,
0: நாகராஜனும் நாககன்னியும் குழந்தை இல்லை என்று சொல்லி.
2: ஆமாமா.
0: ஏழு கடலுக்குள்ளே வலிங்கிமாம் பாறையிலே.
1: சரி,
0: ஊசி முனையிலே ஒரு காலை தலைமேலே வச்சு கொண்டு தலைகளாக நின்று கொண்டு.
2: ஆமா, தலைகளாக நின்று கொண்டு
0: அழகராசிவனே என்று.
2: ஆமா,
0: உண்ணாமல் உறங்காமல்
2: உடையாளி பகவானை நினைத்து.
0: பகவானை நினைத்து எப்படி நாகராசன் தவம் இருக்கான் என்றான்.
2: எப்படி அம்மா தவம் பண்ணுகிறான்?
0: அவன் ஊசி முனையிலே ஒரு காலை கீழே ஊன்றி தவம் இருக்கான்.
2: சரி,
0: அந்த நாககன்னி எப்படி தவம்?

0: சரியாக.
1: சரி,
0: பிள்ளையாரை பிடித்து வைத்து கணபதியை கும்பிட்டு
1: கணபதியை வணங்கி கொண்டு
0: அப்படி தவன் செய்யும் வேளையிலே
1: ஆமாம்
0: பகவானும் பார்வதியும் பூலோகத்துக்கு படியளப்பதற்காக வருகிறார்கள்.
1: ஆமா, கணவனும் மனைவியும் இருவரும் வருகிறார்கள்.
0: அதே மாதிரி மக்களுக்கெல்லாம் படியளக்க பகவான் பூலோகத்திலிருந்து வருகிறார்.
1: அவன் நேராக வருகிறார்.
0: ஆமா
1: சரி,
0: நாளை நல்லா

0: கூடிய நேரத்திலே பகவானும் பார்வதியும் நாகராஜன் தவத்தை பார்த்தார்.
1: நாகராஜன் பண்ணுகிற தவத்தை பார்க்கிறார்.
0: ஏ நாகராஜா,
1: எப்பா நாகராஜா,
0: உன் தவத்தை கண்டு நான் பரிசிக்கிறேன். நீ கம்பத்தை விட்டு கீழே இறங்கு.
1: கீழே இறங்கப்பா.
0: ஊசி முனையிலே எதற்காக தவம் இருக்க?
1: ஏன் இப்படி தவம் பண்ணுகிறாய்?

0: நேரத்திலே கடவுளுக்கு படைத்த அமிர்த பாகத்தை எடுத்தாந்து அந்த நாககன்னி வயிற்றிலே நாராயணன் வந்து கொடுத்தார்.
1: ஆமா, பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் கொடுக்க.

0: பெண் குழந்தை தெய்வ குழந்தையாத தாலிமாரிகள் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சிகள் பிறப்பாங்க.
1: அட்டகாலி எட்டு பெண்கள் அன்பாக பிறக்கிறார்கள்.
0: அந்த நாகவன்னியாலே அஞ்சு தலை நாகத்தாலே ஆராட்டி சீராட்ட முடியாது என்று பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து
1: ஒன்று கூடி
0: நாகவன்னி குழந்தைகளுக்கு ஆராட்டி சீராட்டு நடத்துதான்.
1: ஆராட்டி சீராட்டி அந்த குழந்தை சிறப்பாக வளர்க்கிறார்.
0: கொப்பல் கொடி தான் எடுத்து குலவை இட்டு சீனி பால் தான் சேனைகளை கொடுத்தார்கள்.
1: ஆமா, சேனை வைத்தார்கள்.
0: நீராட்டி

0: கன்னியாக சரி எட்டு பெண்களும் தெய்வ குழந்தைகளா பிறந்து
1: தெய்வ குழந்தையாக கன்னியாக அவதரித்து
0: அந்த மதுரை மாநகரிலே மீனாட்சி அம்மாளும்
1: மீனாட்சியாக தோன்றி
0: காஞ்சியிலே காமாட்சி அம்மாளாக தோன்றுகிறாள். காசியிலே விசாலாட்சி அம்மாளை தோன்றுகிறாள்.
1: சரி
0: சென்னையிலே பாளையத்தம்மாளும் சேலத்திலே பவானி அம்மாளும் சிவகாசியிலே பத்ரகாளி அம்மாளும் இருக்கங்குடியிலே இருக்கங்குடி மாரி அம்மாளும் பாட்டக்குளத்திலே பகுசுள்ள துக்கை அம்மாளும் இவரை எட்டு பேரும் அழகு அழகு சொல்ல முடியாத அழகோட இருக்கக்கூடிய நேரத்தில்

0: சந்தன முனிவர்களை வனத்திலே கொண்டு நாராயண கண்ணன் கொண்டு இந்த பார்வதியானவள் போட்டு வர
1: சொல்லிட்டான். மாய கண்ணனை
0: பகவான் திருமணம் முடித்து விடுவார் என்று சொல்லி.
1: ஆமா, அந்த எட்டுக்கு குழந்தையை திருமணம் பண்ணுவார் என்று சொல்லி.
0: அப்படி நாககன்னி குழந்தைகள் சந்தன முனிவர் வனத்திலே வளரக்கூடிய நேரத்திலே
1: 12
0: வயதிலே அவங்க பருவமங்கையாகி அந்த முனிவருக்கு சந்தன முனிவருக்கு சமையலாக்கி போடுறாங்க.
1: ஆமா, அவருக்கு
0: எப்படி சமையல் பண்ணதாங்க தெரியுமா?
1: எப்படி
0: புட்டு

0: எப்படி அவங்க சமையல் பண்ணி போட?
1: ஆமா, சந்தன மாமுனிவருக்கு சமையல் பண்ணி போட.
0: அவங்கள பார்த்து அந்த மகுடாசூரை அப்படி ரசிக்க.
1: பெண்கள்
0: அழகான பெண்கள் யார் உருப்பித்தார்களோ, பிரம்மன் தேவன் உருப்பித்தாரோ என்று
1: யார் பெண்களோ என்று இவர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள்.
0: யோசிக்காக
1: சரி,
0: இவ பொண்ணு

பெண்களும் நாததன்னியை வயிற்றிலே பிறந்து பகவானும் பார்வதியிட்டம் போய் பகவான் எட்டு பெண்களும் திருமணம் முடிக்க சொன்னாரு. அம்மா உங்களுக்கு திருமணம் முடிக்க மாட்டேன், உங்களுக்கு திருப்பேர் வைப்பேன் என்று எட்டு பெண்களும் பூலோகத்துக்கு அனுப்பிவிட்டு ஒவ்வொரு ஊராக அருமையாக ஒவ்வொரு ஊரை காத்து கொடுக்கணும் என்று அந்தந்த ஊரையே அருள்வாளித்து வருகின்ற பொங்கலும் திருவிழாவும்

0: ஓம் சக்தி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை விருதுநகர் மாவட்டம் காமாட்சியாபுரம் கே காளீஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கிய வில்லுப்பாட்டு கேட்டோம்.

0: பெறுகிறது கிராமிய தென்றல். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: வீரா திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். 7:00 திரைக்காலம். 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள். பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். 8:05, 9:15, 9:30 ஆகிய நேரங்களில் திரைக்காலம். 10:00 ரவி வாசிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் JS ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 11:00 வானிலை அறிக்கை. நேரலை நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவும். தொடர்ந்து வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை நாளும் அறிவும். மஸ்லின் துணியின் சிறப்புகள் தகவல்கள் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி. தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகன் சுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 15 பகுதி. 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம் மரமே வரம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:30 இன்று ஒரு தகவல். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். எட்டு 2:00 8:30 திரைக்காலம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. காலை 9:00 அரங்கிசை. இதில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசையிடம்பெறும். டாக்டர் VLV சுதர்சன் அவர்கள் வயலின், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதல். 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீதசாரல். இதில் ஐஸ்வர்யா கல்யாணசுந்தரம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோர்களுக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 இதில் மேடை நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுடனான நேர்காணலின் முதல் பகுதி.

0: உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. இரண்டு 2:15 திரைகானம், 2:40 ஹிந்தி பாடம். ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைக்காலம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38°C இயல்புக்கு 1.2° கூடுதல், குறைந்த அளவு வெப்பநிலை 27.7°C இயல்புக்கு 0.3° குறைவு. பதிவான ஈரப்பதம் 91%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 39°C இயல்புக்கு 1.7° கூடுதல், குறைந்த அளவு வெப்பநிலை 28°C இயல்புக்கு 0.5° கூடுதல். பதிவான ஈரப்பதம் 71%. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 28°C 29° ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron are holding delegation-level talks at the historic Villa Carolus at Nice in France. The discussion between the two sides focuses on expanding the special global strategic partnership between two countries, covering defense, technology and trade. The two leaders also interacted during a walk-and-talk session at Villa Carolus. Earlier, Prime Minister Modi and French President Macron jointly inaugurated Bharat Innovates event at Pala the Expositions at Nice in France today. The landmark initiative showcases India's rapidly expanding innovation and startup ecosystem. The flagship event, being held under the India-France Year of Innovation, brings together over 120 Indian startups and leading investors, technology leaders and premier educational institutions from across the globe. Speaking on the occasion, Prime Minister Modi highlighted India's startup revolution by saying that the country's youth are developing solutions for global challenges in a number of areas.
2: Aaj Bharat mein ek startup revolution ho raha hai. Is revolution mein Bharat ka naujawan ek naye mindset ke saath manavta ke hit mein samasyaon ke samadhan dhoond raha hai. Aur hamare naujawanon ke world class solutions ko global stage par lane ka madhyam hi hai Bharat Innovates.
1: Addressing the gathering, French President Macron praised India's emergence as a global innovation powerhouse and said the question today is no longer whether India is innovating, but who will innovate with India.
3: A country with 1.4 billion inhabitants, a country who pays on know-how and research, knowledge and training as many engineers as Europe and the US come, and more than 1 million per year. So in every respect, a country with research, innovations and frontier models is spearheading global innovation.
1: External Affairs Minister Dr. Jai Shankar, Commerce and Industry Minister Piyush Goyal, National Security Advisor Ajit Doval, Principal Scientific Advisor Ajay Kumar Sood, Infosys Founder Narayana Murthy and several prominent business leaders were also present on the occasion. Following the inauguration, Prime Minister Modi and French President Macron visited the exhibition and interacted with startup founders, researchers and investors participating in the event. INS Sharada has successfully concluded its visit to Colombo, Sri Lanka. The Ministry of Defence said the visit further strengthened maritime cooperation and friendship between India and Sri Lanka. The visit featured a series of professional training and sporting engagements with the Sri Lankan Navy. The Ministry further said that the visit underscored the enduring maritime partnership between India and Sri Lanka and reaffirmed their shared commitment to regional maritime cooperation and security in line with the vision of Mahasagar. The Indian Embassy in Oman said that an Indian-flagged mechanized sailing vessel Virat 1 carrying 14 Indians experienced an engine failure off the coast of Oman. In a social media post, the embassy informed that in a closely coordinated and ongoing rescue operation at sea, 11 of the 14 crew members of the vessel have been rescued and taken on board by MV Jabal Ali 9. The embassy added that the rescue operation of the remaining members will be completed shortly. Sources said that the vessel sank because of mechanical failure.

மலாய் நாடு என்று இந்த நாளில் நாம் குறிப்பிடும் தீபகற்பம் அந்த காலத்திலே ஸ்ரீவிஜய நாடு என்ற பெயரால் பிரசித்தி பெற்று இருந்தது. அதனை சைலேந்திர வம்சத்தார், அதில் வந்த மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்ற மன்னன் மிகவும் கீர்த்தி பெற்று ஆண்டு கொண்டிருந்தான். அவனை பற்றி ஆனைமங்கலத்து செப்பேடுகள் விரித்து பேசுகின்றன. அத்தகைய பேரரசரின் மகன் மார விஜயோத்துங்கவர்மன் என்பவன் தன் தந்தையின் திருநாமம் நின்று நிலவும்படியாக மேருமலையை ஒத்த சூடாமணி விகாரத்தை நாகைப்பட்டினத்தில் கட்டினான் என்று அந்த செப்பேடுகள் கூறுகின்றன. கடாரத்து அரசனாகிய மர விஜயோத்துங்கன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து புத்த விகாரத்தை கட்டுவானேன் என்று நேயர்கள் நினைக்கலாம், கேட்கலாம். சோழ வளநாட்டுடன் நீடித்த வர்த்தக தொடர்பு கொண்டிருந்த அயல் நாடுகளில் ஒன்று ஸ்ரீவிஜய நாடு. அந்த நாட்டு பிரஜைகள் பலர் நாகைப்பட்டினத்துக்கு வந்து நிரந்தரமாகவே குடியேறியிருந்தார்கள். வேறு பலர் அடிக்கடி வந்து திரும்பினார்கள். கடாரத்து அரசனும் அவனுடைய குடிகளும் புத்த மதத்தைச் சார்ந்தவர்கள். அவர்கள் புத்தரை வழிபடுவதற்கு வசதியா இருக்கட்டும் என்றுதான் அந்த மன்னன் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டினான். புத்த மதத்தின் தாயகம் பாரத தேசமாயிற்றே என்ற காரணமும் அவன் மனத்திலே இருக்கலாம். தமிழகத்து மன்னர்கள் எந்த காலத்திலும் சமய சமரசத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகையால் அவர்கள் நாகைப்பட்டினத்தில் சூடாமணி விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். அனுமதி கொடுத்தது மட்டுமா, அவ்வப்போது அந்த புத்தர் கோயிலுக்கு நிபந்தங்களும் இறையிலி நிலங்களும் அளித்து உதவினார்கள். இந்த கதை நடந்த காலத்திற்கு பிற்காலத்தில் ராஜராஜ சோழன் நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலம் கிராமத்தையும் அதைச் சேர்ந்த பல ஊர்களையும் முற்றூட்டாக, அதாவது எந்தவித வரியும் விதிக்கப்படாத இறையிலி நிலமாக தானமாக அளித்தான். இந்த நிலதானத்தை ராஜராஜனுடைய குமாரன் சரித்திர புகழ் பெற்ற ராஜேந்திர சோழன் செப்பேடுகளில் எழுத்துவித்து உறுதிப்படுத்தினான். இவைதான் ஆனைமங்கல செப்பேடுகள் என்று கூறப்படுகின்றன. மொத்தம் 21 செப்பேட்டு இதழ்கள், ஒவ்வொன்றும் 14 அங்குல நீளமும் 5 அங்குல அகலமும் உள்ளனவாய் ஒரு பெரிய செப்பு வளையத்தில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த செப்பேடுகள் சமீப காலத்தில் கப்பல் ஏறி கடல் கடந்து ஐரோப்பாவில் ஹாலந்து தேசத்தில் உள்ள லெய்டன் என்னும் நகரத்தின் காட்சி சாலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த செப்பேடுகளை லெய்டன் சாசனம் என்றும்

சில சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுவதுண்டு. விஜயாலய சோழரின் காலத்திலிருந்து சோழ மன்னர்கள் சிவபக்தியில் திளைத்தவர்களாயிருந்தார்கள். ஆதித்த சோழரும் பராந்தக சோழரும் கண்டராதித்தரும் சைவப்பற்று மிக்கவர்கள். பற்பல சிவாலய திருப்பணிகள் செய்வித்தார்கள். என்றாலும் அவர்கள் பிற மதங்களை துவேஷிக்கவில்லை. தங்கள் ராஜ்யத்தில் வாழும் பிரஜைகள் எந்தெந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாயினும் அவர்களையும் அவர்களுடைய மதங்களையும் நடுநிலைமை தவறாமல் பராமரித்தார்கள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது முன்னோர்களைக் காட்டிலும் சில படிகள் முன் சென்றார். புத்த பள்ளிகளுக்கு விசேஷ சலுகைகள் அளித்தார். இதனால் சோழ சாம்ராஜ்யத்தில் அந்த சமயம் வாழ்ந்திருந்த பௌத்தர்கள் அனைவரும் மிக்க உற்சாகம் கொண்டிருந்தார்கள். இலங்கையில் அருள்மொழிவர்மர் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பிக்கும்படி ஏற்பாடு செய்தது அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் அதிகமாக்கியிருந்தது. அப்படியெல்லாம் இருக்க இன்று அந்த பெயர் பெற்ற சூடாமணி விகாரத்தில் நேர்ந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? பிக்ஷுக்கள் நிலைகொள்ளாமல் அங்குமிங்கும் பரபரப்பாக ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சூடாமணி விகாரத்தின் வாசற்புறத்தில் என்ன அவ்வளவு இறைச்சலும் கூச்சலும்? நல்லது, நாமும் சேந்த நமுதனை பின்பற்றி சென்று பார்ப்போம். சேந்த நமுதனும் மற்ற இருவரும் கால்வாயின் வழியாக படகை செலுத்திக் கொண்டு சூடாமணி விகாரத்தின் உட்பகுதிக்கே வந்துவிட்டதாக சொன்னோம். அங்கே ஒருவரையும் காணாமையால் சேந்தன் நமுதன் தட்டுத்தடுமாறி வழி தேடிக் கொண்டு விகாரத்தின் வாசற்பக்கம் போய் சேர்ந்தான். அங்கேதான் பொதுமக்கள் வந்து வழிபடுவதற்குரிய புத்தர் பெருமானின் சைத்யம் என்னும் கோயில் இருந்தது. பக்தர்கள் பலர் அந்த காலை நேரத்தில் தாமரை மலர்களும் செண்பகப் பூக்களும் மற்ற பூஜை திரவியங்களும் நிறைந்த தட்டுக்களை ஏந்தி கொண்டு வந்திருந்தார்கள். ஆனால் வந்த காரியத்தை அவர்கள் மறந்துவிட்டதாக தோன்றியது. சைத்யத்தில் ஏறுவதற்குரிய படிகளில் புத்த பிக்ஷுக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி கீழே நின்றவன் ஒருவன் ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதை சேந்தன் அமுதன் கண்டான். பிக்ஷுக்கள் சிலருடைய கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்பதையும் பார்த்தான். கீழே நின்ற பக்தர்களில் பலர் வழக்கப்படி சாது சாது என்று கோஷிப்பதற்கு பதிலாக ஆஹா, அடடா, ஐயோ என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். அருகில் நெருங்கிச் சென்று சிறிது நேரம் கேட்ட பின்னர் விஷயம் இன்னதென்று தெரிந்தது. பிக்ஷுக்களிடம் பேசிக் கொண்டிருந்தவன் பார்த்திபேந்திரனுடைய கப்பலிலே இருந்த மாலுமிகளில் ஒருவன். கப்பல் முதல் நாள் இரவு நாகைப்பட்டினத்துக்கு வந்துவிட்டது. மாலுமிகள் கரையிலே இறங்கியதும் இளவரசரை கடல் கொண்டு விட்டது என்ற செய்தியை சிலரிடம் சொல்ல அது நகரமெங்கும் பரவிவிட்டது. அந்தச் செய்தி உண்மைதானா என்று அறிய அதிகாலையில் அந்த மாலுமிகளில் ஒருவனை சூடாமணி விகாரத்தின் பிரதம பிக்ஷு அழைத்து வரச் செய்தார். அவன்தான் அறிந்ததை அறிந்தபடி கூறினான். சுழற்காற்று அடித்தபோது இளவரசர் கடலிலே குதித்தவர் திரும்பி வரவே இல்லை என்று துயரக் குரலிலே சொன்னான். அப்போது அந்த கூட்டத்திலே விம்மி அழும் குரல்கள் பல எழுந்தன. பிரதம பிக்ஷுவின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாகப் பெருகி தாரை தாரையாக வழிந்தது. அவர் குனிந்த தலை நிமிராமல் படிகளில் ஏறிச் சென்று சைத்யத்தை தாண்டி விகாரத்துக்குள் பிரவேசித்தார். மற்ற பிக்ஷுக்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். சேந்த நமுதனும் அவர்களோடு வந்ததை ஒருவரும் கவனிக்கவில்லை. பிரதம பிக்ஷு மற்றவர்களை பார்த்து சொன்னார், புத்த பகவானின் கருணை இப்படியாயிருந்தது. பற்பல மனக்கோட்டைகள் கட்டி கொண்டிருந்தேனே. சக்கரவர்த்தியை பார்க்க சமீபத்திலே தஞ்சாவூருக்கு போயிருந்தேன். பாருங்கள், அந்த சமயம் இலங்கையில் அருள்மொழிவர்மரின் அற்புத செயல்களை பற்றி கூறினேன். அதையெல்லாம் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கேட்டுக்கொண்டிருந்தார். பிறகு என்னை தனியாக வரவழைத்து இந்த விகாரத்தையொட்டி ஆதுர சாலை ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்று அதற்கு தேவையான நிபந்தங்கள் அளிப்பதாகவும் கூறினார். அது மட்டுமா ஆச்சாரியரே? நாட்டில் பலவாறு பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள். ஒருவேளை இளவரசர் சூடாமணி விகாரத்தில் சில நாள் விருந்தாளியாக இருக்கும்படி நேரும், அவரை வைத்து பாதுகாக்க முடியுமா என்று குந்தவை பிராட்டி கேட்டார். தேவி, அத்தகைய பேறு எங்களுக்கு கிடைத்தால் கண்ணை இமைகாப்பது போல வைத்து பாதுகாப்போம் என்று கூறினேன். என்ன பயன்? இளவரசரா கடலில் முழுகினார். இந்த நாட்டில் உள்ள நல்லவர்களின் மனோரதமெல்லாம் முழுகிவிட்டதே. சோழ சாம்ராஜ்யமே முழுகிவிட்டதே. சமுத்திரராஜன் இவ்வளவு பெருங்கொடுமையை செய்ய எப்படி துணிந்தான்? அக்கொடியவனை கேட்பார் இல்லையா? மற்ற பிக்ஷுக்கள் அனைவரும் மௌனமாக கண்ணீர் பெருக்கினார்கள். தலைமை பிக்ஷு பேசி நிறுத்தியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. சேந்தன் அமுதன்

0: இதுதான் சமயம் என்று புத்த பிக்ஷுக்களிடையே புகுந்து ஆச்சாரியரை அணுக எத்தனித்தான். உடனே அவனை பலர் தடுத்தார்கள். இவன் யார், இங்கே எப்படி வந்தான் என்று ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஐயா, அடியேன் பெயர் சேந்தநமுதன், தஞ்சையைச் சேர்ந்தவன். உங்கள் தலைவரிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றான். சொல் சொல் என்றார்கள் பலர். அவனுடைய தயக்கத்தை பார்த்துவிட்டு ஆச்சாரியர், இவர்களுக்கு தெரியக்கூடாத ரகசியம் ஒன்றுமில்லை, சொல் என்றார். ஐயா, நோயாளி ஒருவரை அழைத்து வந்திருக்கிறேன். அது யார் நோயாளி, என்ன நோய், எங்கே விட்டிருக்கிறாய்? விகாரத்தில் நடுமுற்றத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி அங்கே வந்தாய்? கால்வாய் வழியாக. நோயாளியை படகில் கொண்டு வந்தேன். நடுக்கும் குளர்காய்ச்சல். தாங்கள் உடனே, பகவானே, நடுக்கும் சுரம் தொற்றும் நோயாயிற்றே, இங்கே ஏன் அந்த நோயாளியை அழைத்து வந்தாய்? அதிலும் நல்ல சமயம் பார்த்து. ஆச்சாரியா, அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தினர் என்று இதுகாரும் நினைத்திருந்தேன். இப்போது இல்லை என்று தெரிகிறது. அது ஏன் அப்படி கூறுகிறாய்? அசோக ஸ்தம்பம் ஒன்றை நான் காஞ்சிக்கு அருகில் பார்த்தேன். அதில் நோயாளிக்கு சிகிச்சை செய்வதை முதன்மையான தர்மமாகச் சொல்லியிருக்கிறது. நீங்களோ இப்படி விரட்டி அடிக்கிறீர்கள் என்றான் அமுதன்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நேர்களே, வந்தியத்தேவனை தேடி வந்த பழுவேட்டரையரின் ஆட்கள் நந்தவனத்தை பாழாக்கிட்டு போனதாலேயோ, அப்புறம் கத்தி குத்துப்பட்ட கந்தமரனை கண்டதாலேயோ சற்றும் பதறாம இயங்கினாங்க சேந்தநமுதனின் தாயார். இப்ப சூடாமணி விகாரத்துல நேர்ந்த குழப்பத்தால நிதானத்தை இழந்த தலைமை பிக்ஷு, நடுக்கு ஜுரம் தொற்று நோய் ஆச்சே, இங்கேயும் அழிச்சுக்கிட்டு வந்தேன்னு கேட்கிறார். வியப்படைஞ்ச சேந்தநமுதன் எவ்வளவு நாசூக்கா அவருடைய கடமையை சுட்டி காட்டுறான்ங்கிறத பார்த்தோம். சோகமற்ற நிலைதானே அசோகம். அதனால அசோக சக்கரவர்த்தியை நினைவூட்டுறான். புத்தர் பிறந்த சாக்கியர் குடி நாகமரபை சார்ந்தது. ஆராய்ச்சியாளர்களின் இந்த கருத்தை சிந்திக்கும் போது பல சுவையான தகவல்களையும் கவனிக்கிறோம். பௌத்தர்களின் புண்ணிய நகரங்கள்ல ஒண்ணு நாகை. ஆதி விகாரைகள்னு குறிப்பிடப்படுற பல விகாரைகளில அசோகர் கட்டின பதரத்திட்ட விகாரை முக்கியத்துவம் வாய்ந்தது. நாக நகரம்னும் பெயர் கொண்ட நாகப்பட்டினத்துல உள்ள புத்தன் கோட்டம்ங்கிற பகுதி பௌத்தர் தொடர்புக்கு சான்றா விளங்குது. நாகை அடுத்த புத்தகுடிங்கிற சிற்றூரின் பெயரும் இதை உறுதிப்படுத்துது. பண்டைய புராணங்கள்ல நாகை அமைந்திருந்த பகுதி சுந்தர அரண்யம்னு குறிப்பிடப்படுது. பெருமாளை ஆதிசேஷன் வழிபட்ட தலம். நாகன் பட்டினம் நாகப்பட்டினம் ஆயிடுச்சு. 108 திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் பெற்றது. நிகாமான்னு இந்த ஊரை குறிப்பிட்டாங்க பண்டைய கிரேக்கர். ஆனை மங்கலம் நாகைக்கு வடமேற்கே 18 கிலோமீட்டர் வெட்டாற்றங்கரையில இருக்கிற சிற்றூர். பாடல் பெற்ற தலமான கீவளூருங்கிற கீழ்வேளூருக்கு வடக்கே மிக அருகிலேயே இருக்குது ஆனை மங்கலம். பொதுவா ஹாலந்துன்னு குறிப்பிடப்பட்டாலும் அந்த நாட்டின் அதிகாரப்பூர்வமான பேரு த நெதர்லண்ட்ஸ், அதாவது நெதர்லாந்து. ஹாலந்து அந்த நாட்டில் உள்ள சில பகுதிகளைத்தான் குறிக்கும். நெதர்லாந்தின் தலைநகரம் ஆம்ஸ்டர்டம். இதற்கு தென்மேற்கே ஏறத்தாழ் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது லைடன் நகரம். இங்குள்ள அருங்காட்சியகம் உலக புகழ் வாய்ந்தது. இங்கேதான் லைடன் சாசனம்ங்கிற பேர்ல ஆனைமங்கல செப்பேடுகளை 21 பெரிய ஏடுகளாகவும் 3 சிறிய ஏடுகளாகவும் வச்சிருக்காங்க. சைத்தியம் புத்தர் கோவில் வழிபாட்டு கூடம் தளின்னு குறிப்பிடப்படுது. விகாரம் புத்தர் கோவிலும் பிக்ஷுக்கள் தங்கும் இடமும் இணைந்த அமைப்பு. மடாலயம் அல்லது பள்ளின்னு சொல்லத்தகும் விகாரம் கல்வி கற்பதற்கான அறைகளையும் கொண்டிருந்தது. பிற்காலத்துல உருவானது. சைத்தியத்துக்கு ஸ்தூபி உண்டு, விகாரத்துக்கு கிடையாது. நல்லது, அடுத்த பகுதியில சந்திக்கலாமா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: பாரதி திரைப்படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோரை அதிகமாக்குங்க, அடுத்த லோனை சுலபமா வாங்குங்க.

0: அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டுடியோ வரப்போகுது, புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்ந்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு இஎம்ஐயா கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
1: ஆர்பிஐ சொல்கிறது,
0: நிதி சார் அறிவு பெண்களின் உயர்வு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்குது. எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள்னு சொல்லப்படுற தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய

0: கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இத்தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 11ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா, கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக், ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட்கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள

0: போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரங்கள்.
2: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
3: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
2: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
4: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
5: இது ஒரு போட்டோகிராஃபர் மற்றும் அவளதின் உள்மனதின் கதை. ஓ லவ்லி, வெல் டன். பிசினஸ் லோன் அப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப பெரிய ஸ்டூடியோ வரப்போகுது. புது கேமரா, புது லைட்ஸ், அதோட சேர்த்து புது காரியம் வாங்கினேன். அந்த லோன்லயே இல்ல, லோன் எதுக்கு வாங்கினோமோ அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். நேரத்துக்கு EMI கட்டுங்க, கிரெடிட் ஸ்கோர் அதிகமாக்குங்க, அடுத்த லோன் சுலபமா வாங்குங்க. கார் இல்லனா என் போட்டோயாவது எடு. நீ யாரு?
6: RBI சொல்கிறது
5: நிதி சார் அறிவு, பெண்களின் உயர்வு.
1: நேயர்களே, இங்கிலாந்து பர்மிங்காமில் உள்ள எச் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டி நேரடி வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். மனதில் நின்றவை கேட்கலாம். முதல் பாடலாக நட்புக்காக திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் சுஜாதா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி திரைகாலம் கேட்கலாம். வியட்நாம் காலனி திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீ குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: நம்ம பட்டானிடா நன்று சொன்னானடா நட்டு சாகாதடா என்று சொன்னானடா
1: சாமி ரெண்டாயுடா

0: கேட்டீர்கள்.
1: நேர்களே, இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேரம் 7:10. தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500 மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக் குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயினாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள்புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மைய திட்ட பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபடக்கூடாது என்றும், 15 முதல்

0: வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனித குலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்திலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்திலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சி திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களும் இன்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில்

0: நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீஸில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25, ஆகாஷ்வாணி. இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்களே, இனி பண்ணை செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். கோடை காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம். பண்ணைச்செய்தி கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்புல அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளும் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாதான் வந்து சரியாகும். நம்ம தெரியாம பாக்டீரியா கொடுக்கற மருந்தை தூக்கி நம்ம வந்து பூஞ்சல் நோய்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்து கேட்காது.
4: மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் குறித்து பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
2: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31.
6: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
5: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
6: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648.

0: 0444249864458.
1: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com.

0: என்ன செண்பகம், மீன் குட்டைய சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க, என்ன ஆச்சு?
1: நீ ஏன் வந்து பாரு செம்பருத்தி, மீனுகளுக்கெல்லாம் ஏதோ நோய் மாதிரி வந்திருக்கு, ரொம்ப சோர்ந்து போய் தீனியே எடுக்க மாட்டேங்குது.
0: அட ஆமா, ஏதாவது சரியாகிறதுக்கு மருந்து போட வேண்டியது தானே
1: செம்பருத்தி? நானும் ரெண்டு நாளாக போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனா எந்த முன்னேற்றமும் இல்லை புள்ள.
0: என்ன நோயின்னு தெரிஞ்சுதானே மருந்து கொடுக்குற, அப்புறம் என்ன?
1: எனக்கு என்ன நோயின்னு தெரியல, சந்தையில் இருக்கிற ஒரு மீன் மருந்து கடைக்கு போய் மீனுங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னேன், அவங்க கொடுத்தது தான் நான் கொண்டாந்து போட்டேன்.
0: என்ன இப்படி சொல்ற, சரியான நோய்க்கு சரியான மருந்தை கொடுத்தாலே சில நேரத்துல சரியாக மாட்டேங்குது, நீ என்ன நோயினே தெரியாம கொடுத்துட்டு இருக்கிறியே.
1: நான் தான் ஏதோ அவசரத்துல ஒன்னும் புரியாம வாங்கி போட்டு விட்டேன். ஏன் புள்ள, உனக்கு ஏதாவது இத பத்தி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல.
0: நம்ம மனுஷங்க மாதிரியே இப்ப மற்ற உயிரினங்களுக்கும் இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பு பரவி இருக்குது, அதுல உன்னோட மீனுங்களும் விதிவிலக்குல.
1: நுண்ணுயிர் எதிர்ப்பா? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: முன்னாடி எல்லாம் தலை வலிச்சா ஒரு ரெண்டு நாளைக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும்ல?
1: ஆமா ஆமா, ஆனா இப்பெல்லாம் மாத்திரைய ஒரு வாரம் போட்டா கூட கேட்க மாட்டேங்குது.
0: அததான் நுண்ணுயிர் எதிர்ப்பு தன்மைன்னு சொல்றாங்க. நோய் கொடுக்கற இந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் மருந்துக்கு கட்டுப்படாம ரொம்ப வலிமையாயிடுச்சு, அதனாலதான் இந்த நிலைமை.
1: அப்படியா விஷயம்? ஆமா, அதுக்கு என்ன காரணம்?
0: இத நானே சொல்றதை விட அத பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொன்னாதான் சரியா இருக்கும்.
1: ஏன் செம்பருத்தி, அப்படி யாரு என்ன வர சொல்ல போறாங்க?
0: மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொல்றத கவனமா கேளு.
2: நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் எதனால் வருதுன்னா, நம்ம வந்து பல்வேறு வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ், இப்போ மீன்களுக்கு வந்து ஒரு நோயின்னு சொல்லணும்னாலே ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுப்போம். ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய வகைப்படுத்தலாம். அதில் வந்து ஒரு 10 வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் குரூப் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா லாக்டம்ஸ், சல்ஃபனோமைட்ஸ், அமினோகுளுக்கோசைட்ஸ், மேக்ரோலைட்ஸ், ஆக்சிடெட்ராசைக்ளின்ஸ், டெட்ராசைக்ளின், குளோரோஃபெனிக்கல், இந்த வகையான அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து மீன்வளத்துறையில் மூணு வகையான ஆன்டிபயாட்டிக் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனுக்காக. அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடெட்ராசைக்ளின், ஆக்சிக்ளோரோடெட்ராசைக்ளின் அண்டு ஃப்ளோர்ஃபெனிக்கல், இந்த மூணு வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மீன் வளர்ப்பில் பயன்படுத்துகிறாங்க. மீன் வளர்ப்பு மற்றும் இறால் வளர்ப்பில் அதிகப்படியான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கொடுத்துறாங்க மீன்களுக்கு. ஸோ அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வகையான ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து அந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துரும், ஒரு சில ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்காது. அது என்னன்னா, நம்ம ஒரு நோய் வந்தால் அந்த நோய்க்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து டயக்னாசிஸ் பண்ணும் ஒரு ட்ரீட்மெண்ட். நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான நோய் இருக்கு. ஒன்று வந்து பாக்டீரியா நோய், அடுத்து பூஞ்சன நோய், அடுத்து ஒட்டுண்ணி, அடுத்து வைரஸ் நோய்னு சொல்லுவாங்க. இந்த நாலு வகையான நோய் காரணிகள் தான் பெரும்பாலான நோய் வந்து தாக்கதாக சொல்லியிருக்கிறாங்க மீன்களையும் இறால்களையும். ஸோ அப்படி தாக்கும் போது நாம வந்து என்ன நோய், பாக்டீரியானா பாக்டீரியாவுக்கு தகுந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்கணும், வைரஸ்னா ஆன்டி வைரல் ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும், பாராசைட்னா ஆன்டி பாராசைட்டிக் நோய் மருந்து தரணும், அதே மாதிரி பூஞ்சனை நோயினா பூஞ்சனை வகையான ஆன்டிபயாட்டிக் வந்து கொடுத்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம தெரியாம பாக்டீரியா கொடுக்குற மருந்தை தூக்கி நம்ம வந்து பூஞ்சனை நோய்களுக்கு வந்து கொடுத்தோம்னா அது வந்து கேட்காது. ஏன்னா ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளும் அதுக்கு தகுந்த மருந்து கொடுத்தாதான் வந்து சரியாகும். இப்போ நோய் தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு வகையான கிருமி இருக்கு. ஒன்று வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா தான் பெரும்பாலான நோய் கிருமிகளை உருவாக்கும், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா ரொம்ப குறைந்த அளவே வந்து நோயை வந்து உருவாக்கும். சோ நம்ம வந்து தெரியாம கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கொடுக்க வேண்டிய ஆன்டிபயாட்டிக் வந்து கிராம் பாசிட்டிவ் கொடுத்தா அங்கதான் வந்து இந்த நுண்ணுயிர்

திறன் வந்து அதிகமாக இருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதான் ஆண்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஆண்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் வந்து இப்போ வந்து உலகத்தில் வந்து மீன்களுக்கு மட்டும் இல்லை, இது வந்து முதல்ல முதல்ல ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் முதல் அதிகப்படியான மருந்துகளை வந்து மனிதர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லைஃப் ஸ்டாக் அதாவது வெட்டினரியன் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து லீஸ்ட் குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் மீன்வளத்துறையில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வகையான மருந்தும் மனுஷனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி அதோட எல்லா வேஸ்ட் மருத்துவ கழிவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் வேஸ்ட் ஆறு அக்வாட்டிக் வாட்டர் அங்கே தான் வந்து சேர்ந்துருது. தண்ணி மூலியமாகவோ இல்லை மழை மூலியமாக எல்லாமே அடிச்சுட்டு போயிட்டு எல்லாமே இந்த மீன் வளத்துறை தான் போய் பாதிப்பு ஏற்படுத்துறது. ஸோ அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லா மருந்துகளுமே போயிட்டு அந்த டிஷ்யூல போய் டெபாசிட் ஆயிடுது. அப்படி ஆகும்போது இப்போ நோய் வருது, நோய் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி அந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகுது. அது எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய் வந்தாலே பெரும்பாலும் மீன்களில் உள்ள செல்வாலை முதல்ல தொலைக்கும், அதுக்கடுத்து செல் மெம்பரேனை தொலைக்கும், அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ தொலைக்கும், அதுக்கடுத்து புரோட்டீனை தாக்கும், அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வந்து மெட்டபாலிக் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூலியமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நோய் வந்து தாக்கம் வந்து செல்வால் செல் மெம்பரேன் டிஎன்ஏ புரோட்டீன் அண்ட் மெட்டபாலிக்ஸ் வந்து தாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து செல்வால் தான் ஃபர்ஸ்ட் தாக்கும். ஆரம்ப கட்டத்திலேயே வந்து தகுந்த என்ன நோயின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மருந்தை கொடுத்தாலே பெரும்பாலும் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். சப்போஸ் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதோட தீவிரம் வந்து தாக்கம் வந்து அதிகமாகிட்டு அதோட டிஎன்ஏ புரோட்டீன் வந்து தாக்கிரும். இதனால அந்த ப்ரூடு ஸ்டாக்னு சொல்லுவாங்க, மீனோட ப்ரூடு ஸ்டாக்கு அதோட குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா இதோட தாக்கம் வந்து அதோட குட்டிங்களுக்கும் அந்த டிஎன்ஏ மூலமா பரவி போயிட்டு அதோட நோய் வந்து அந்த ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா வந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு வந்து போயிடறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டு அப்பவே சரியான அளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா அடுத்தடுத்த சந்ததிகள் போறதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மருந்து அந்த திக்கணிங்க அந்த செல்வான்னு சொல்லுவாங்க, செல்லுக்குள்ளாரே உள்ள போகாமே அப்படியே வெளியே வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பாக்டீரியாவோட கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. கிராம் பாசிட்டிவோட பாக்டீரியாவோட செல்வால் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் கம்பேரிட்டிவ் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சப்போஸ் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்கு வந்து மருந்து கொடுத்தீங்கன்னா அதோட செல்வாலோட திக்னஸ் வந்து 70 mm மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும் சொல்லுவாங்க. ஆனா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா 0.7 mm தான் இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற மருந்து வந்து அந்த திக்கனிங் ஆஃப் த செல்வால் 70 mm இருக்கனால உள்ள போகாம நம்ம கொடுக்குற இன்னொன்று வந்து நம்ம கொடுக்குற கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கு. 1 mg 2 mg 3 mg 4 mg நம்ம கொடுக்குற மருந்து கம்மியா போச்சுன்னா அந்த திக்வால் அந்த செல்வால் வந்து உள்ள போகாம திரும்ப ரிட்டர்ன் ஆகி அப்படியே போகாம போயிடும், ஏன்னா டார்கெட் செல்லுக்கு போகாம போகணும். அது ஒரு காரணமாக சொல்றாங்க. ஸோ இது மூலியமா வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிற சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மருந்து சப்போஸ் அதிகப்படியான மருந்து கொடுக்குறோம்னா அந்த மருந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பீட்டா லாக்டோன் சொல்லுவாங்க, பெனிசிலின் சொல்லுவாங்க. பெனிசிலின் வந்து கம்மியாக கொடுக்குற பெல்லாம் வந்து அதிக மருந்து கொடுத்துட்டீங்கன்னா அதிக மருந்து கொடுக்கறனால என்ன பார்த்தீங்கன்னா உள்ள போனதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு வகையான வந்து ஒரு நொதி வந்து சுரந்தும் சொல்லுவாங்க என்சைம் சொல்லிட்டு. அந்த நொதி வந்து பீட்டா லாக்டோன்ஸ் சொல்லுவீங்கன்னா பீட்டா லாக்டமேஸ் ஒரு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த என்சைம் என்ன பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மருந்தை வந்து இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இதனால வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில நோய் தாக்கம் வந்து அதிகமாயிருச்சு, ஒரு மீனில் வந்து நோய் தாக்கம் வந்து அதிகமாயிருச்சு. நோய் தாக்கம் அதிகமாக ஆனாலே டிஎன்ஏயும் புரதத்தையும் புரதம் புரோட்டீன் சொல்லுவாங்க அதை தாக்கும் சொல்லுவாங்க. அப்படி தாக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க, புரத உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த புரத உற்பத்தியை வந்து அந்த ரைபோசோம் டிஆர்என்ஏ அடுத்து அமினோ ஆசிட்ஸ்லாம் சேர்ந்து தான் ஒரு புரதத்தை வந்து உருவாக்கும். ஸோ இந்த மாதிரி புரதத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரத உற்பத்தியை வந்து தாக்கும். அதனால வந்து புரத உற்பத்தி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் வந்து கொலாப்ஸ் ஆயிரும் செத்து பேரும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு வகையான அல்ட்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் பைண்டிங் டொமைன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆனால் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம் சொல்லுவாங்க, மியூட்டேஷன் ஆர் ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவாங்க, டிஎன்ஏ மியூட்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கொடுக்குற மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ மியூட்டேஷன் அதில் வந்து சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்சஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நியூக்ளியோடைடு இப்போ அடினைன் குவானைன் சைட்டோசின் தைமின் சொல்லுவாங்க. அதாவது சிங்கிள் பேஸ் பேர் வந்து காலியானாலுமே அடுத்தடுத்து ப்ராஜனிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் டெவலப் ஆகும்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வர ப்ராஜனிக்கும் ப்ளஸ் வந்து அது மூலியமா ஜீன் மியூட்டேஷன் டிஎன்ஏ மியூட்டேஷன் மூலியமா வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா நோய்களை தான் அதிகமாக தாக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் ரீப்ரொடக்ஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. ஏ செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் மூலியமாக வந்து அதோட ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது அதோட மியூட்டேஷன் ஆக அடுத்தடுத்து சந்ததிக்கு மாறி போகும்போது இதோட சிங்கிள் பேஸ் பேர் சேஞ்சஸ் நடக்கறனால அடுத்தடுத்து கான்ஜுகேஷன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்டக்ஷன் ட்ரான்ஸ்ஃபெக்ஷன் மூலியமாக போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் மூலியமாக வந்து ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து அப்புறம் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்து சந்ததிக்கு போகும்போது ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா பிளாஸ்மீட்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மீட் மூலியமாக வந்து ஒரு புதுசாக ஒரு ஜீனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், இல்லை ஏதோ

0: சிங்கிள் பேஸ் வந்து டெலிட் பண்ணலாம் சொல்றாங்க. பிளாஸ்மிட்ல வந்து ஒரு அஞ்சு வகையான பிளாஸ்மிட் இருக்கு. ஃபெர்டிலிட்டி பிளாஸ்மிட்ஸ், ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட்ஸ், கோல்ட் பிளாஸ்மிட்ஸ், இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான பிளாஸ்மிட்ஸ் இருக்கு. அதுல வந்து ரெசிஸ்டன்ட் ஆர் பிளாஸ்மிட் ஆர் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மிட் சொல்றாங்க. ஸோ ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் வந்து பிளாஸ்மிட்ஸ்ல இருந்தா அடுத்தடுத்த ப்ரோஜெனிஸ் வந்து போகும்போது அந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம பயன்படுத்துறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு கரெக்ட் சரியான அளவில் வந்து ப்ராப்பராக டயக்னாஸ் பண்ணிட்டு சரியான அளவில் வந்து நம்ம பயன்படுத்தினாலே இந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து டெவலப் ஆகாது. இப்போ வந்து ஆன்டிமைக்கல் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் ஆர் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் இப்போ மேஜர் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு உலக அளவில். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் நீங்கள் எந்த வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த ரெசிஸ்டன்ட் மெக்கானிசம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ கரெக்டான நோயை கண்டுபிடிச்சி கரெக்டான அளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கொடுத்தாலே வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றேன்.
1: என்ன செண்பகம், மீன் வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மற்றும் விளைவுகள் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சு சரவணன் அவங்க சொன்னது உனக்கு புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் சமிருத்தி. இது ஒரு உலகளாவிய பிரச்சனையா இருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்படுறேன்.
1: சரிதான் செண்பகம், நாம ஒவ்வொருத்தரும் பொறுப்புணர்வோட நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தினாதான் பெரிய சிக்கல்ல இருந்து நம்மளையும் நம்ம சார்ந்த உயிரினங்களையும் பாதுகாக்க முடியும்.
2: நீ சொன்னது 100% உண்மைதான். நம்ம ஒவ்வொருத்தரும் மனசு வச்சாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும்.

0: வேளாண் திட்டங்கள்.
1: டிஜிட்டல் வேளாண் இயக்கம். டிஜிட்டல் வேளாண் இயக்கம் என்பது இந்திய வேளாண்மை துறையை நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு அறிமுகப்படுத்திய முக்கியமான திட்டமாகும். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பெரிய தரவு பகுப்பாய்வு, தொலை உணர்வு, புவியியல் தகவல் அமைப்பு, ட்ரோன் தொழில்நுட்பம் மற்றும் இணைய சேவைகள் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை வேளாண்மையில் ஒருங்கிணைத்து விவசாயிகளின் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். வேளாண்மை துறையில் துல்லியமான தகவல்களை வழங்குவதன் மூலம் விவசாயிகள் சரியான முடிவுகளை எடுக்க உதவுவது இந்த இயக்கத்தின் முக்கிய அம்சமாகும். காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, மண்வள குறைவு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறை போன்ற சவால்களை சமாளிக்க டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த திட்டம் விவசாயிகளுக்கு நேரடியாக தகவல்களை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வேளாண் நிர்வாகத்தை வெளிப்படையாகவும் திறமையானதாகவும் மாற்றுகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அடையாளத்தை உருவாக்குவதாகும். இதற்காக விவசாயிகளின் நில விவரங்கள், பயிர் விவரங்கள், மண் ஆரோக்கியம், நீர்வளம், காப்பீடு மற்றும் மானிய தகவல்கள் போன்றவை ஒரே தரவுத்தளத்தில் சேகரிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளுக்கு விரைவாகவும் துல்லியமாகவும் சென்றடைகின்றன. மேலும் விவசாயிகள் தங்களின் நிலத்திற்கும் பயிர்களுக்கும் பொருத்தமான ஆலோசனைகளை மொபைல் செயலிகள் மற்றும் இணையதளங்கள் மூலம் பெற முடிகிறது. டிஜிட்டல் வேளாண் தரவுத்தளம் உருவாக்கப்படுவதால் திட்டமிடல் மற்றும் கொள்கை வகுப்பதில் அரசுக்கு மிகுந்த உதவியாக அமைகிறது. இதன் மூலம் வளங்களை திறமையாக பயன்படுத்தவும் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் முடிகிறது. இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் துல்லிய வேளாண்மை ஆகும். ட்ரோன்கள், செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் வயல்களின் நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. மண்ணின் ஈரப்பதம், ஊட்டச்சத்து அளவு, பூச்சி தாக்குதல் மற்றும் நோய் பரவல் போன்ற தகவல்கள் உடனுக்குடன் சேகரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் தேவையான அளவு உரம், நீர் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை மட்டுமே பயன்படுத்த முடிகிறது. இதனால் உற்பத்தி செலவு குறைவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் குறைகிறது. மேலும் பயிர்களின் வளர்ச்சி நிலையை கண்காணித்து எதிர்பார்க்கப்படும் மகசூல் பற்றிய தகவல்களையும் வழங்க முடிகிறது. இது விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்துவதோடு உற்பத்தி மற்றும் தரத்தையும் உயர்த்துகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கத்தின் கீழ் பல்வேறு இணையதளங்கள் மற்றும் மொபைல் செயலிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மூலம் வானிலை முன்னறிவிப்பு, சந்தை விலை, விதை மற்றும் உரங்களின் இருப்பு, பயிர் பாதுகாப்பு ஆலோசனைகள் போன்ற தகவல்களை விவசாயிகள் உடனடியாக பெறுகின்றனர். துல்லியமான வானிலை தகவல்கள் கிடைப்பதால் விதைப்பு, பாசனம் மற்றும் அறுவடை நடவடிக்கைகளை சரியான நேரத்தில் மேற்கொள்ள முடிகிறது. மேலும் சந்தை விலை தகவல்களை அறிந்து தங்களின் விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடிகிறது. இதனால் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் குறைந்து விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கிறது. டிஜிட்டல் தளங்கள் மூலம் விவசாயிகளுக்கும் வேளாண் விஞ்ஞானிகளுக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படுவதால் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் விரைவாக பரவுகின்றன. இத்திட்டத்தின் ஒரு முக்கிய கூறாக வேளாண் ட்ரோன்களின் பயன்பாடு ஊக்குவிக்கப்படுகிறது. ட்ரோன்கள் மூலம் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை துல்லியமாக தெளிக்க முடிகிறது. இதனால் நேரம் மற்றும் தொழிலாளர் செலவு குறைகிறது. குறிப்பாக பெரிய பரப்பிலான வயல்களில் ட்ரோன்கள் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. மேலும் ட்ரோன்கள் மூலம் பயிர்களின் ஆரோக்கிய நிலையை கண்காணித்து நோய் தாக்குதல்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடிகிறது. இதன் மூலம் சரியான நேரத்தில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு மகசூல் இழப்பை குறைக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண் இயக்கம் இந்திய வேளாண்மையை தொழில்நுட்ப அடிப்படையிலான நவீன துறையாக மாற்றும் ஒரு முக்கிய முயற்சி ஆகும். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தி திறன், வளங்களின் திறமையான பயன்பாடு மற்றும் விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை உயர்த்துவது இதன் நோக்கமாகும். இயற்கை வேளாண்மைக்கான திட்டங்கள். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விவசாயம் உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் 55% பேர் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளனர். பரந்த விவசாய நிலப்பரப்பை கொண்ட இந்தியா

இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை எடுத்து வருகிறது. இயற்கை விளைபொருட்கள் என்பது பூச்சிக்கொல்லிகள் மற்றும் ரசாயன உர பயன்பாடு இல்லாத வேளாண்மை முறையில் விளைவிப்பதாகும். ஆராய்ச்சியின்படி வழக்கமான விளைபொருட்களை விட அங்கக வேளாண் விளைபொருட்கள் ஆரோக்கியமானது. இவற்றில் கணிசமான அளவு வைட்டமின் சி, மெக்னீசியம், இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் உள்ளன. விவசாயிகள் பாரம்பரிய இயற்கை விவசாய முறைகளை பின்பற்றுவதை ஊக்குவிக்க அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதில் எண்ணெய் வித்துக்கள், தானியங்கள், பருப்பு வகைகள், மருத்துவ தாவரங்கள், பழங்கள், காய்கறிகள் போன்றவை உள்ளடங்கும். நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் என்பது விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான இந்திய அரசின் முயற்சியாகும். குறிப்பாக மானாவாரி பகுதிகளில் ஒருங்கிணைந்த பண்ணை, நீர் மேலாண்மை, மண்வள மேலாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த வள பாதுகாப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இயற்கை வாழ்க்கை முறை மற்றும் நிலையான விவசாயம் என்பது மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்களின் தரம் மற்றும் கிடைக்கும் தன்மையை பொறுத்தது. எனவே விவசாய வளர்ச்சியை தக்க வைக்க மண் மற்றும் நீர் போன்ற இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். இந்த அரிதான இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் பொருத்தமான விவசாய வளர்ச்சியை நிலைநிறுத்த முடியும். அத்தகைய இயற்கை வள பாதுகாப்பில் நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நிலையான வேளாண்மையை கட்டமைக்கும் நோக்கோடு இந்த இயக்கம் தேசிய காலநிலை மாற்ற செயல் திட்டத்தின் கீழ் இயங்கி வருகிறது. பாரம்பரிய வேளாண் வளர்ச்சிக்கான திட்டம் என்பது இந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். இது மண் ஆரோக்கிய மேலாண்மையின் ஒரு நீட்டிக்கப்பட்ட திட்டமாக செயல்பட்டு வருகிறது. இது இயற்கை விவசாயத்தை ஆதரிப்பதையும் ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் விளைவாக மண் ஆரோக்கியம் மேம்படுகிறது. இந்த திட்டம் குறைந்தபட்சம் 20 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கூட்டு அணுகுமுறை மூலமும், பங்கேற்பு உத்தரவாத அமைப்பு வடிவிலான அங்கக சான்றிதழ் மூலமும் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கிறது. மண் வளத்தை பராமரித்தல் மற்றும் அதிகரித்தல், இயற்கை வளங்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், பண்ணை அளவில் மறுசுழற்சி மற்றும் வெளிப்புற உள்ளீடுகளை சார்ந்திருப்பதை குறைத்தல் போன்ற ஒருங்கிணைந்த பணிகளை இந்த திட்டம் மேற்கொள்கிறது. நிலையான ஒருங்கிணைந்த அங்கக வேளாண்மை மூலம் விவசாயிகளின் உர செலவு குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒரு யூனிட் நிலத்திற்கான விவசாயியின் நிகர வருமானம் கணிசமாக உயர்த்தப்படும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய நுட்பங்கள் மற்றும் விவசாய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலம் ரசாயன பயன்பாடு பெருமளவு கட்டுப்படுத்தப்படும். உணவு பதப்படுத்தப்படும் தொழிலுக்கான உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டமானது உலகளாவிய உணவு உற்பத்தி உருவாக்கத்தை அதிகரிக்கிறது. அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டுதலுக்கு வழிவகுத்து விவசாயிகளின் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த இது வழிவகுக்கிறது. பிரதமரின் பிரணாம் திட்டம் ரசாயன உர பயன்பாடு இல்லாத விவசாயத்தை ஊக்குவிக்கிறது. இந்தியாவில் மண்வளம் மற்றும் உர பயன்பாட்டின் முக்கிய பிரச்சினைகளை ஒரு மூலோபாய அணுகுமுறை மூலம் இந்த திட்டம் கையாள்கிறது. உரங்களை பயன்படுத்துவதில் மாநிலங்கள் ஒரு முழுமையான அணுகுமுறையை எடுக்க இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது. ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து உயிர் உர பயன்பாட்டை சுத்திகரிப்பதன் மூலம் நிலையான வேளாண் வளர்ச்சி சாத்தியமாகி வருகிறது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நிலையான இயற்கை முறை சாகுபடி ஊக்குவிக்கப்படுகிறது. இவற்றில் பழங்கள், காய்கறிகள், காளான், முந்திரி, தேங்காய், நறுமணப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு தோட்டக்கலை பயிர்கள் அடங்கும். இத்தகைய முயற்சிகள் மூலம் அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் வழிகாட்டுதலை வழங்கி வருகிறது. இதன் விளைவாக இயற்கை வேளாண்மையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இயற்கை விவசாயத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்தியா மிகவும் நிலையான மற்றும் மீள்தன்மை கொண்ட விவசாயத்துறையை உருவாக்கி வருகிறது. இதனால் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான உணவை வழங்க முடியும்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ் பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தமிழக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாடவேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி. இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20

உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து கேட்கலாம். திரைகானம் முதலில் வீட்டில் விசேஷங்க திரைப்படத்திலிருந்து அருண்மொழி எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

நேர்களே, 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிவிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://edm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் என்ஆர்ஐஸ், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாடு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். திரைக்காணத்தில் இனி சிந்து நதிப்பூ திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தாய்மாமன் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், மணிவண்ணன் ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: என்ன உமா பண்ணிட்டு இருக்க, நீ வீடெல்லாம் கிளீன் பண்ணிருக்க, தண்ணி தொட்டியில இருக்க தண்ணி எல்லாம் எடுத்து வெளியில ஊத்தின இருக்க, என்ன எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருக்க, என்ன வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா யாராவது?
1: ஏடிஎஸ் கொசுனாலதான் டெங்கு காய்ச்சல் வரும். டெங்கு காய்ச்சல்ன்ற விருந்தாளி எங்க வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்ன சொல்றோமா?
1: டெங்கு காய்ச்சல் பார்த்தனா ஏடிஎஸ் அப்படிங்கிற கொசுனாலதான் பரவுது. இந்த ஏடிஎஸ் கொசு நல்ல தண்ணியில மட்டும்தான் உருவாக கூடியது, பகல்ல கடிக்கும். சோ அதனால தண்ணீர் சேமிச்சு வச்சிருக்கிற குடம், சிமெண்ட் தொட்டி, ட்ரம் இதுல எல்லாம் கொசு போகாத மாதிரி நல்லா மூடி வைக்கணும். அதே மாதிரி வீட்டை சுத்தி தேவையில்லாம இருக்கிற இந்த டயரு, தேங்காய் சிரட்டை, ஆட்டுக்கல், பிளாஸ்டிக் கப், பெயிண்ட் டப்பா இது எல்லாத்தையும் தூக்கி போடணும். அப்படி இருந்தா கூட அதுல எல்லாம் தண்ணி தேங்காத மாதிரி பாத்துக்கணும். என்ன அர்த்தமாயிருந்தா? கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்போம், சுற்றுப்புற சூழலை தூய்மையோடு காப்போம்.
2: திரைகானத்தில் இனி வண்டிச்சோலை சின்ராசு திரைப்படத்திலிருந்து ஷாகுல் அமீத் பாடியுள்ள பாடல்.

0: கோபம் போல தொட்டது சாக்கடிக்குது, புத்திக்கு மத்தியில் பல்ப் எரியது, நரம்பு மண்டலம் நரம்பு ரங்கதடி.
1: மடிய மடிய மடிய மடிய எழுய மடிய எழுய மடிய மனசஞ்சனி கொண்டுட்டு போரடி.

0: ఏమన్న సంఘని కొండట పోరడి
1: திரைகானம் கேட்டீர்கள்.

எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை ஆங்கில செய்திகளை தொடர்ந்து கேட்கலாம்.

0: நீங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: திரைகானத்தில் தொடர்ந்து கேட்கலாம் ரிக்ஷாக்காரன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.
3: கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேற்று.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
3: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
3: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
2: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி திரை கானம். அடுத்த அறிவிப்பு தொடரும். இன்னும் சில நொடிகளில் ரவி வாட்சரிய அகில் பாரதிய சங்கீத் சபா டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இங்கிலாந்து பர்மிங்ஹாமில் உள்ள எட்ஜ்பர்ஸ்டன் மைதானத்தில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 1 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.4 டிகிரி குறைவு. பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38.2 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.9 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 27.6 டிகிரி செல்சியஸ், இயல்புக்கு 0.1 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. நாளும் அறிவும் மஸ்லின் துணியின் சிறப்புகள் தகவல் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி. தமிழமுதம் வழங்குபவர் இரா மோகனசுந்தரம் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 15ஆம் பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம் மரமே வரம் எஸ் கணேசன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். எட்டு 2 எட்டு 30 திரைகானம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம்

0: யோகா சிறப்பு நிகழ்ச்சி 9 மணிக்கு அரங்கிசை. இதில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, டாக்டர் வி எல் வி சுதர்சன் அவர்கள் வயலன், ராம்நாத் வி ராகவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல் அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நீரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஐஸ்வர்யா கல்யாண சுந்தரம் அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, தொடர்ந்து மேல் இசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முதியோருக்கு இலவசமாக உபகரணங்கள் வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி மேடை நாடக கலைஞர் லாவண்யா வேணுகோபால் அவர்களுக்கான நேர்காணலின் முதல் பகுதி, உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி. 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் லக்ஷ்மி சம்பத், மாணவர் சௌமியா ரமாகாந்த் வர்மா. 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் நந்தகோபால், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், இந்திய பொருளாதாரத்தில் எண்ணெய் வித்து பயிர்களின் முக்கியத்துவமும் விவசாயிகளுக்கான வாய்ப்புகளும், திருநீர் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கனகா அவர்களின் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 ஸ்ரீ தியாகராஜர் மகிமா இசை பேருரை, நிகழ்த்தியுள்ளவர் நீடாமங்கலம் ஜி கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் அவர்கள். 10:20 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கில செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi concluded his visit to Nice, France today after holding extensive discussions with French President Emmanuel Macron and participating in a series of engagements aimed at deepening the India-France Special Global Strategic Partnership. More from our correspondent.
2: The visit witnessed several important outcomes across technology, innovation and economic cooperation. The most significant was the adoption of the India-France Innovation Roadmap 2030, providing a framework for collaboration in artificial intelligence, startups, research, skilling and innovation ecosystems. Prime Minister Modi and President Macron also jointly inaugurated Bharat Innovates, bringing together more than 120 Indian startups, leading academic institutions, investors and technology leaders. The two countries announced the creation of a joint India-France AI Working Group on AI governance, launched an economic security dialogue focusing on critical technologies and resilient supply chains, and agreed to establish a high-level annual mechanism to pursue the goal of doubling bilateral trade over the next 5 years. Another key outcome was the establishment of a National Center of Excellence for Skilling in Aeronautics and Allied Sectors at NSTI Kanpur, aimed at strengthening workforce readiness in aviation and aerospace. Beyond innovation and technology, the leaders reviewed cooperation in defense, space, civil nuclear energy, connectivity and global affairs, reaffirming their shared commitment to a future-oriented partnership. The visit underscored the growing strategic convergence between India and France and their common vision for innovation-led growth and global stability. Shailesh Menon for Akashvani News, Nice, France.
1: The Ministry of External Affairs conducted a special briefing in Nice on the outcomes of Prime Minister Modi's visit to Nice and his discussions with French President Emmanuel Macron. During the briefing, the Foreign Secretary Vikram Misri described the Inter-France Innovation Roadmap 2030 as a key outcome of the visit, aimed at deepening collaboration in critical and emerging technologies, artificial intelligence, startups, research and academic exchanges. He highlighted the creation of a joint India-France AI Working Group on AI governance and the establishment of a National Center of Excellence for Skilling in Aeronautics and Allied Sectors at NSTI Kanpur. Prime Minister Narendra Modi will arrive in Slovakia later tonight, marking the first ever visit by an Indian Prime Minister to the country. During his 2-day visit, Mr. Modi will meet Slovakia.